வணக்கம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. சாதனையாளர்கள் ஒரு நொடிய கூட வீணடிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நொடியிலையும் தங்களுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறிட்டே இருப்பாங்க. தேநீர் பருகக்கூடிய நேரத்தை கூட புத்துணர்ச்சி பெறுவதற்காகவும் புதிய உத்திகளை சிந்திப்பதற்கான கால அவகாசமா தான் எடுத்துக்குவாங்க. ஒரே ஒரு நொடியில் கவனம் பிசையை நொடிந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால சாமானியர்களை போல நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. அதிகமான ஆடம்பரங்கள் நேரத்திற்கு எதிரி அப்படின்றது சாதனையாளர்களுடைய கருத்து. அதுதான் உண்மையும் கூட. வில்லாளி ஒருத்தர் இருந்தாராம், மிகப்பெரிய திறமைசாலி. யார்கிட்ட இல்லாத அழகான அருமையான வில் தான் என்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்பட்டாராம். சிறந்த மரத்துல வில் செஞ்சு கொடுத்துட்டாங்களாம். இல்ல, இது போல எல்லார்கிட்ட இருக்கு, இதுல நான் சொல்லக்கூடிய சில வடிவங்களை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு சிற்பிய வர சொன்னாராம். அழகான காட்சிகள், வன விலங்குகளின் படங்கள், மலைகள், காடுகள், இந்த மாதிரி தன் மனசுல பட்டதை எல்லாம் செதுக்க சொல்லிட்டாராம். இப்ப ரொம்ப அழகாயிடுச்சு, யார்கிட்ட இல்லாத வில் என்கிட்ட இருக்குது அப்படின்ற பெருமையும் அவருக்குள்ள இருந்ததாம். நானை பூட்டி தன்னோட இலக்கை நோக்கி குறி வச்சாராம். சிற்பங்களால் பலவீனமடைந்த அந்த வில் நானை ஏற்றியதும் பட்டனு முறிஞ்சு விழுந்துடுச்சான். அளவுக்கு அதிகமான நேரத்தை ஆடம்பரங்கள்ல வீணடிக்க கூடியவர்களுடைய சாம்ராஜ்யமும் இப்படிதான் சரிஞ்சு விழுந்துடும். ஆடம்பரங்கள்லையும் கேளிக்கைகளை வாழக்கூடிய நபர்கள் எவ்வளவு பெரிய கஜானா வச்சிருந்தாலும் அது காலியாயிடும். ரோமாபுரியோடைய வீழ்ச்சி ஆடம்பரத்தாலதான் உருவானது. அளவுக்கு அதிகமான கேளிக்கைகள் மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சதாலதான் அப்படி ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது. நேரத்தை நிர்வகிப்பது அப்படின்றது வெற்றி பெற்றவர்களுடைய லட்சணம். எந்த வேலையை முதல்ல செய்யணும், எந்த வேலையை பொறுமையா செய்யணும் அப்படின்றத தீர்மானிக்கும் போதுதான் ஒருத்தருடைய கெட்டிக்காரத்தனம் வெளிப்படுது. புது சட்டையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு செலவழிக்க கூடிய நேரத்தை கூட பல பெரிய திட்டங்களுக்கு ஒதுக்காமல் முடிவெடுக்கும் போது சில சமயங்கள்ல அதை தவறா முடிஞ்சிடலாம். முக்கியமான முடிவுகளுக்கு கலந்துரையாடல் பண்ணணும். எவ்வளவு நேரம் வேலை செய்யறோம் அப்படின்றத பொறுத்து வெற்றி தீர்மானிக்கப்படுறது இல்ல, எவ்வளவு ஆழமா வேலை செய்யறோம் அப்படின்றத பொறுத்துதான் வெற்றி தீர்மானிக்கப்படுது. இந்திய எழுத்தாளர் பிரேம்சந்த் ரொம்ப உடல்நிலை சரியில்லாத சூழலை எழுதிட்டே இருந்தாராம். அப்போ அவங்களுடைய மனைவி கேட்டாங்களாம், இந்த நிலையில கூட எழுதிதான் ஆகணுமா, ஓய்வெடுத்துக்க கூடாதா, உடல் நலத்தை கவனிச்சுக்க கூடாதான்னு கேட்டாங்களாம். அதுக்கு பிரேம்சந்த் சொன்னாரா, ஒரு விளக்கோட கடமை வெளிச்சம் தர்றது. எண்ணெயும் தெரியும் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் அது ஒளி வீசிட்டு தான் இருக்கும். எண்ணெய் தீர்ந்தவுடன் விளக்கு தானே அணைஞ்சிடும் அப்படின்னு பதில் சொன்னாராம். அதுக்காக ஓய்வெடுக்காம வேலை செய்யணும் அப்படின்றது கருத்து கிடையாது. நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நாம உழைக்கணும். நாம கேள்விப்பட்ட கதை தான். ஒரு விறகு வெட்டி தொடர்ந்து விறகு வெட்டிட்டு இருந்தாராம். ஒருத்தர் ஓய்வெடுத்து விறகு வெட்டினாராம். ஓய்வெடுத்து விறகு வெட்டினவர் அந்த நேரத்துல தன்னுடைய கோடாரிய கூர்மைப்படுத்தினாராம். அதனால அவராலதான் அதிக மரங்களை வெட்ட முடிஞ்சதாம். அதே போல நாமளும் நம்ம வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது கோடாரிகளை கூர்மைப்படுத்துறது மாதிரி விவாதங்கள் மூலமா ஆலோசனைகள் மூலமா நம்மளுடைய புரிதலை மேம்படுத்திக்கணும். அப்போதான் அவசரத்துல தவறான முடிவுகள் எடுக்க மாட்டோம். ஒருவேளை அவசரத்துல தவறான முடிவுகள் எடுத்துட்டா அதை திருத்துறதுக்கு அதிக அவகாசத்தை எடுத்துக்கணும். எந்த செயலையும் உரிய நேரத்துல செஞ்சு முடிக்கணும். நிறைய உழைக்கக்கூடிய நபர்கள் எந்த நேரத்துல எதை செய்யணும் அப்படின்றத உணராமல் தாமதப்படுத்தும் போது பெரிய விளைவுகள் உருவாயிடும். பிரச்சனைகள் புகுஞ்சிட்டு இருக்கும் போது அணைக்காதவர்கள் தீயான பிறகு தலை தெறிக்க அங்கமிங்கும் ஓடுவதை பார்க்க முடியும். சின்ன கசப்புணர்வு நம்மளுடைய அணியில உருவாகுதுன்னு வைங்களேன், அதை ரசிச்சிட்டு இருக்காம உடனடியா அந்த வெறுப்புணர்வை அகற்ற வேண்டியது அறிவுடைய தலைமையின் கடமை. ஒரே ஒரு ஆணியால ஒரு படையே தோற்றுறது அப்படின்ற ஆங்கில பழமொழி இருக்குது. குதிரையுடைய லாடத்துல ஒரு ஆணி வெளிவந்ததை பொருட்படுத்தாமல் தகவலை சொல்ல ஒரு வீரன் கிளம்பிட்டானா, அது கொஞ்சம் கொஞ்சமா லாடமே கலன்று விட குதிரையின் கால்கள் பழுதாக தகவல் சரியான நேரத்தில் சென்றடையாமல் அந்த படையே தோற்று போயிடுச்சான். ஆக எதற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டும், எதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பொறுத்தே நமது வெற்றி அடங்கி இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அம்மன் புகழை பாட எனக்கு ஜென்மம்

0: என்னக்கா உங்க பாத்ரூம் மட்டும் இப்படி பலபலன்னு இருக்கு? நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கற தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்வளவு ஷைனிங்கா இருக்கு?
1: அதுக்கு காரணம் அனுஷ் டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
0: WRW
1: அப்படின்னா வாட்டர் ரெப்பலன்ட் வால் டைல். தண்ணி சோத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கரைய பிடிக்காது. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
0: உப்பு கரை இல்ல, தண்ணி மார்க் இல்ல. தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ், அனுஜ் டைல்ஸ் மால். அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
6: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி பொருள் செயல் வகை, அதிகாரம் 76, குறள் எண் 751. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். ஒரு பொருளாக மதிக்க தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு எதுவும் இல்லை. அதாவது தகுதியற்ற நபரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி வேறொன்றும் இல்லை அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. உலக புகழ்பெற்ற பணக்காரர்கள் ஒருத்தர் ராக்ஃபெல்லர். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். தன்னுடைய கடின உழைப்பாலும் சின்னஞ்சிறு சேமிப்புகளாலும் மிகப்பெரிய பணக்காரராக மாறினவர்னு சொல்லலாம். ஒரு முறை ஒரு சின்ன விளக்கின் வெளிச்சத்துல எழுதிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சில மாணவர்கள் தங்களுடைய கல்லூரிக்கு வகுப்பறை கட்டிடம் கட்ட வேண்டி நன்கொடை கேட்டு வந்து நிக்கிறாங்க. அவங்க வந்ததும் அந்த விளக்கின் ஒளி அணைச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பவே மாணவர்கள் நினைக்கிறாங்க, இந்த சின்ன விளக்கோட வெளியவே அணைச்சிட்டு இவர் பேசுறாரு, இவர் எங்க உதவியெல்லாம் செய்ய போறாரு, அப்படியெல்லாம் பணத்தை வாரி இறக்கிற ஆள் மாதிரி தெரியல அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட பெரிய தொகை எடுத்து அவர் கொடுக்கறாரு. அப்படி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. உடனே ஒரு மாணவர் மட்டும் மனசு விட்டு பேசிட்டாரு, ஐயா மன்னிக்கணும், நீங்க அந்த விளக்கின் ஓலையை அணைச்சிட்டு பேசும்போது நீங்க எங்க வாரி வழங்க போறீங்க, உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய அந்த குணம் இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும் போது அவர் சொன்னாரா, சின்னஞ்சிறு சிக்கனங்கள் எல்லாம் கஞ்சத்தனம் அல்ல, அது சேமிப்பின் முதல் படி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் சிக்கனமா இருக்கிறதாலதான் இந்த மாதிரியான பெரிய விஷயங்களுக்கு தாராளமா உதவ முடியுது அப்படின்னு சந்தோஷமா சொன்னாராம். ஆக பணம் அப்படின்றது மதிக்க தகாதவர்களையும் மதிக்க கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுகிறது. அந்த பணத்தை நல்ல வழியில் நல்ல செயல்களுக்காக பயன்படுத்தும் போது நமது மதிப்பும் உயர்கிறது. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணும்ங்கறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டதுதானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. நண்பகல் நேரத்துல ஜென் துறவி ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்தாரு. வெயில் ரொம்ப கடுமையா இருந்தது. அதனால என்ன பண்ணாரு, பாதை ஓரத்துல ஆறு ஒன்னு இருக்கிறத பார்த்ததும் அதுல இறங்கி நீராட போயிட்டாரு. அவர் தண்ணியில இறங்கி குளிச்சுட்டு இருக்கும் போது ஆத்தங்கரையில ஒரு இளைஞன் நின்று அந்த ஆற்றையே கவனிச்சுட்டு இருந்தாராம். துறவியும் கவனிக்கிறாரு. எதுக்காக நீ இந்த ஆற இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கன்னு கேக்குறாரு. ஐயா, இந்த ஆற்று நீரை தொட்டு பார்த்தேன், ரொம்ப சூடா இருக்குது. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நானும் குளிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் இந்த கரையில நின்று பார்த்துட்டே இருக்கேன். ஆனா எனக்கும் அவசரமான வேலைகள் இருக்குது, என்னோட வேலைகளை முடிக்கணும் அப்படின்ற கவலையும் இருக்குது. ஆனா இந்த ஆற்று நீர் எப்போதான் சூடு ஆறும்னு தெரியலையே, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாராம். இந்த ஆற்று நீருடைய மேல்மட்டம் மட்டும்தான் சூரிய வெப்பத்தால கொஞ்சம் கதகதப்பா இருக்குது, ஆனா அடிமட்டம் நல்ல குளிர்ச்சியா தான் இருக்குது. நீருடைய மேல்மட்டத்தை மட்டும் பார்த்துட்டு மொத்த ஆறு சூடா இருக்கிறதா நீயே முடிவு பண்ணிட்டியே, நம்ம வாழ்க்கையோட அடிமட்டத்தையும் கொஞ்சம் ஆராயணும். அப்போதான் உண்மை என்ன அப்படின்றது நமக்கே தெரியும். இல்லைன்னா இப்படிதான் உண்மை தெரியாம உன்னை போல நின்னுட்டே இருந்து கால நேரத்தை வீணாக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்குமே மேல் பக்கம் கீழ்பக்கம் அப்படின்னு ரெண்டு பக்கங்கள் இருக்கும். அதை நாம உணர ஆரம்பிக்கணும் அப்படின்னு வாழ்க்கை தத்துவத்தையும் சேர்த்து புரிய வச்சாராம். தெளிவு பெற்ற இளைஞன் ஆற்றில் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சானாம். எதையுமே வெளித்தோற்றத்தை வச்சு நாம மதிப்பிடக்கூடாது. வெளித்தோற்றம் அப்படின்றது ஒரு புத்தகத்தின் அட்டை போன்றது. அதை வைத்து முழு கதையையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது தவறானது. ஒருத்தருடைய குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளையும் தாண்டி அவங்களுடைய செயல்முறைகளையும் அணுகுமுறைகளையும் கவனிக்கணும். நேரத்தை ஒதுக்கி ஒருத்தவங்களோட உரையாடும் போதுதான் அவங்களுடைய உண்மையான திறமைகளும் எண்ணங்களும் வெளிப்படும். ஆழமான புரிதல் அப்படின்றது மனிதருடைய அக அழகையும் திறமைகளையும் கண்டறிய உதவக்கூடிய ஒரு கருவி. ஆக நம்மளுடைய சிந்தனை ஆழமானதாகவும் நேர்மறையானதாகவும் இருக்கணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்ப நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்துட்டு வந்தார். எங்க போனாலும் அது அவர் கூடவே வரும். அவருடைய ஆராய்ச்சியின் முடிவுகள் எல்லாத்தையும் அவ்வப்போது எழுதி வைப்பார். அந்த குறிப்பீடுகளை ஒரு நாள் சரிபார்த்து தன்னுடைய மேஜையின் மேலே வச்சுட்டு போயிட்டாரு. அப்போ அது பக்கத்துல அவருடைய மெழுகு திரியும் எரிந்து கொண்டிருந்தது. இவர் வந்து நடைப்பயணத்துக்காக வெளியே போயிட்டாரு. அந்த நேரத்துல இந்த நாய்க்குட்டி வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்தது. எதேச்சையா குறிப்புகள் வைக்கப்பட்டிருந்த அந்த மேஜை மேலையும் தாவுது. அந்த நேரத்துல மெழுகுதிரி சாய்ந்து அவர் எழுதி வைத்திருந்த எல்லா குறிப்புகளும் இருந்து சாம்பல் ஆயிடுச்சு. நடைப்பயணம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும்போது அவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. மேடில் வைக்கப்பட்டிருந்த எல்லா குறிப்பு தாள்களும் எரிந்து சாம்பல் ஆகி விட்டது. அதற்கு காரணம் தன்னுடைய நாய்க்குட்டி தான் அப்படின்றதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அதனுடைய விளைவுகளை உணராத அந்த நாய்க்குட்டி தன்னுடைய வாளை ஆட்டிக்கொண்டே அவரை மிகவும் உற்சாகத்துடன் வரவேற்றது. அந்த இடத்துல சர் ஐசக் நியூட்டனை தவிர வேற யார் இருந்தாலும் அந்த நாய்க்குட்டிக்கு கடுமையான தண்டனை கொடுத்தோ அல்லது வீட்டை விட்டு விரட்டியோ இருந்திருப்பார்கள். ஆனால் அவரோ அந்த நாய்க்குட்டியை மெல்ல வாரி அணைத்து, செய்த தவறு எதுவும் உனக்கு புரியாது, சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுத ஆரம்பிச்சாரு. வெற்றிகரமா எழுதியும் முடிச்சாரு. அது எல்லாமே அவருடைய பல ஆண்டுகால உழைப்பு, எல்லாமே அவருடைய கண்டுபிடிப்புகள் அப்படின்றதாலையும் அவருக்குள்ள பொறுமையும் நிதானமும் இருந்ததாலையும் தான் மறுபடியும் இந்த விஷயம் சாத்தியமாகுச்சு. ஆக ஒருத்தருடைய வாழ்நாளில் நல்ல பண்புகள் அவர் கூட தங்கி இருக்கணும் அப்படின்னா பொறுமை

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஏ வாடி போ.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: சுரேஷே அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மே மாசத்தை மார்வெலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: என்னடா நீ, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க? அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ், விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமூக

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதிரி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகம் அடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே புதுதில்லி தவிர்த்து இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்பால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின்போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில், குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். திமாபூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டு வரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த வசதி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹாட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமானப் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ₹1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டரைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ₹56,00,000 மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதியுதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
3: என்னுடைய பேர் வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்ல தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா. அதுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபாஷ் நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை ராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 IS தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின் போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தி தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் IS தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்காட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது. ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
1: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
0: அதுல என்ன ஸ்பெஷல்?
1: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும். 300க்கு மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
0: அனுஜ் டைல்ஸ் மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்கும் இப்பொழுது பிரீமியம் லுக். பல லட்சம் சதுர அடி லைட் டிஸ்பிளே, 7000 பிளஸ் டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர். ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அத சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னர், ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஆன்லைன்ல நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இப்பொழுது காலை 9 மணி.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகம் அடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே புதுதில்லி தவிர்த்து இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்வால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின்போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில், குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். திமாபூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டுவரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த வசதி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின்போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும், தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமானப் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ₹1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டரைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ₹56,00,000 மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதி உதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
1: இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
3: என்னுடைய பேர் வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூரை வீட்டுல இருந்தேன். இப்ப வந்து பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்லா தளம் வீட்டுல இருக்கேன். அந்த கூரை வீட்டுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப தளம் வீட்டுல நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோட நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா. அதுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபாஷ் நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை ராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 IS தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின்போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தித் தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் IS தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன்னும் சேர்த்தனர். 226 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்காட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: அன்பான மக்களுக்கு அழகான காலை வணக்கம் சொல்வது நான் உங்கள் தங்கம். நம்ம நிகழ்ச்சி தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. 1000 தச்சர்கள் கூடி அழகான மண்டகம் கட்டி ஒருவன் கண்பட்டு உடைந்ததான் மண்டகம். அதாவது இன்னைக்கு வந்து உலக தேனீ தினம், 2018 ஒவ்வொரு வருஷமும் இந்த தேதியில் வந்து நம்ம தேநீர் தினம் கொண்டாடுறோம். இந்த தேநீர் தினம் வந்து உண்மையிலேயே ஒரு அப்போல்லாம் வந்து என்னன்னா மனுஷன்கள் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த பூச்சிகள்லாம் தோன்றியிருக்கு. எங்கே ஏன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே தேன் அழகாக கூடு கட்டியிருக்கும். நிறைய இடத்துல வந்து அது வந்து பெரும்பாலும் மரங்களில் தான் ரொம்ப கூடு கட்டும். அது இந்த தென்னை மரம், வாழை மரத்தில் ரொம்ப கட்டும், பனைமரம், இந்த மரங்களை ஃபுல்லாக நல்லா தேன் கட்டும். காரணம் என்னென்னா இது ஒரு கிலோ தேனுக்கு வந்து 400 மில்லியன் பூவை தேடி போகுது. இந்த பூக்கள்லாம் அப்போ வந்து சும்மா நல்லா கிடச்சிச்சு, இப்போ ஏன் அது கிடைக்கிறது இல்லை அப்படின்னா நம்ம வந்து மருந்தடிக்கிறோம், உரம் போடுறோம், அப்போ வந்து அந்த பூவு அதுக்கு கிடைக்குது இல்லை, கிடைக்காததுக்கு காரணம் நம்ம மரமும் நம்ம சரியாக எல்லா மரத்தையுமே வெட்டிடுறோம். அது வந்து இப்போ இது வந்து அழிஞ்சிக்கிட்டு தான் போகுது. இதை வந்து நம்ம உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். நீங்கள் நினைக்கலாம் என்ன தேன் வந்து தேனீ வந்து கடிக்கும் அப்படின்னா நம்ம கடிக்குன்னு தெரிஞ்சு தான் நம்ம வந்து நாய்க்குட்டிகளும் வளர்க்குறோம், அதுகளும் நம்மளை கடிக்கத்தானே செய்யுது. அதனால் வந்து நம்ம அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அந்த தேனில் வந்து நிறையா வந்து மருத்துவ குணமும் வந்து இந்த தேனில் வந்து இருக்குது. இது வந்து அந்த மேலே உயரமாக பறந்து அந்த வாழை ஆட்டுச்சுன்னா சூரியன்கிட்ட உணவு இருக்குன்னு அர்த்தமாக, கீழே கொஞ்சம் இறங்கி தரையில் வாழாட்டுச்சுன்னா சூரியனுக்கு எகுத்தாப்பில் உணவு இருக்குன்னு அர்த்தமாக பார்த்தீங்களா. அதுக்கு கூட என்ன ஒரு அறிவு. உலக தேநீர் தின வாழ்த்துக்கள் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
6: ஹலோ வணக்கம், லைட் ஆஃப் சார் சிக்கந்தர், காலை வணக்கம். தங்கமான தங்கத்திற்கும் நிலையத்தில் பணிபுரியும் மற்றும் நேயர்களுக்கும் காலை வணக்கம். படம் வசந்த மாளிகை, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை யாருக்காக என்ற பாடல் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
5: லைட் ஹவுஸ் திரு சிக்கந்தர் அண்ணா வசந்த மாளிகையில் பாடல் கேட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து காலை நேரம் வாழ்த்து நிகழ்ச்சி, ரொம்ப சோகப்பாடலை வந்து கேட்க எல்லாருமே மக்களே ஜாலியாக சந்தோஷமாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு பாடலை கேளுங்க. ஆனால் உங்களுக்காக கலைமகள் கைப்பொருளே அப்படின்னு ஒரு அழகான பாடலும் வருது, இரண்டு பாடல்களும் வருது. தொடர்ந்து வாழ்த்துக்களோட கடல் ஓசை பண்பலை 90.4 வாருங்கள். 7094439999 இந்த எண்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க, இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4.

0: இந்த மொட்டை மாடியில் நடந்த கால் ரொம்ப லைட்டா இருக்குப்பா.
1: அப்பா இது அனுஜ் டைல்ஸ் மாலோட அக்குப்ரஷர் கூல் ரூப் டைல்ப்பா.
0: டைல்ல அக்குப்ரஷரா?
1: ஆமாப்பா, நடக்கும் போதே பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவ் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும், மேல வெயில் பட்டாலும் 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிரும், அதனால வீடு கூலிங்கா இருக்கும்.
0: அப்ப ஸ்லிப் ஆகாதா?
1: இல்லப்பா, இது மேட் ஆன்டி ஸ்லிப் பினிஷ். பாட்டிமா குழந்தைங்க எல்லாருக்கும் சேஃப்.
2: தமிழ்நாட்டின் முதல் அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல் அனுஜ் டைல்ஸ் மால். பல லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு அனிமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனிமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனிமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாப்பிடவாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலையை பார்த்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
6: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தான் மக்களே. இந்த சக்கரப்பாவு வந்து இந்த தேனில் வந்து நிறையா கலக்குறாங்க. இந்த தேனில் வந்து ஒரிஜினல் தேன் அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு டம்ளரில் வந்து நம்ம தண்ணியை அள்ளி வச்சுக்கிட்டு அந்த தேனை ஊற்றுனோம்னா அது வந்து கட்டியாகவே போய் அந்த தண்ணிக்குள்ளே கடந்துக்கிறோம். நம்ம மற்ற கலப்பட தேன்னா அது ஃபுல்லாக கரைஞ்சி தண்ணியோட தண்ணியாக போயிடும். இப்படி தான் நம்ம வந்து தேனை கண்டுபிடிச்சி வாங்கணும். அடுத்து வந்து வெயில் காலம் வந்து 2 நாளாக நல்லா ஓரளவாக சூப்பராக இருந்துச்சு. நேற்றிலேருந்து சரியான வெயில் அடிக்குது மக்களே. அதனால் கண்டிப்பாக இலுமிச்சம்பழம் ரேட்டு வந்து எங்கேயோ போயிருச்சு, பழங்கள் வந்து கிடைக்கவும் இல்லை. அதனால் கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வேலைகளுக்கு போகிறவங்க வந்து 2 பழம் 3 பழத்தை நல்லா புழிஞ்சு நம்ம கொண்டுக்கிட்டு போயிட்டால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குடித்து கொஞ்சம் சூப்பராக வச்சுக்கலாம். ஏன்னா கூல்ட்ரிங்க்லாம் வந்து அவ்வளோவா எடுத்துக்கிறக்கூடாது. இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு மருந்து. அது மாதிரி தண்ணி பழமும் அதுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். வெள்ளரிக்காயும் சிறப்பாக இருக்கும். இந்த ஏன்னா நம்மளுக்கு சோர்வு அடையும் போது இதுகள்லாம் சாப்பிட்டோம்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து

0: சித்தார்கோட்டை தப்பிக்கிறோமான்னு என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
1: எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் சித்தார்கோட்டையிலிருந்து தப்பிக்கிறோமா. இன்னைக்கு தங்கமான நிகழ்ச்சியை வழங்கும் தங்கமான் அவர்களுக்கும் தங்கை நிவாசினி அவர்களுக்கும் நிலையத்தரர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள், வணக்கம். இன்று வந்து தேநீர் திணிப்பு தேநீர் வளர்ப்பு பற்றி பேசிட்டு இருக்கே, நல்லது. எனக்காக வந்து உதயகீதம் படத்தில் வந்து தேனி தின்பாண்டி நீனி அந்த பாட்டை போடுங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சித்தார்களும் தப்பிக்கிறோமா.
0: எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு உதயகீதம் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க சூர்யா. அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஓ மேலே ஒரு கண்ணு நீதான் என் முறப்பொண்ணு அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க மக்களே. பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். கடல் ஓசை பண்பலை 90.4 உங்கள் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்னி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நிறைவு இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள். பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
3: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. இன்னைக்கு 10th ரிசல்ட்டு போட்டாச்சு. பாஸான அத்தனை குழந்தை செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அது மாதிரி நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு வந்து எப்போவுமே வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு தோல்வியும் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு வெற்றிக்கு அறிகுறி. அதனால் சோறாமல் சிங்கமாக எடுத்து அதை மீண்டும் அதை பூர்த்தி பண்ணி அதையும் நம்ம பாஸ் ஆகி இதே வருஷம் நம்மளும் ஸ்கூலில் சேருவோம் அப்படின்னு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் 10th பரிசை எழுதி அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அடுத்து இந்த தேனில் வந்து நிறையா வந்து மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த வந்து நம்ம காலையில் லைட்டாக ஒரு டம்ளர் சுடுதண்ணியை லேசாக வெது வெதுன்னு நம்ம கொதிக்க வச்சு ரெண்டு சொட்டு தேனை ஊற்றி சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்பில் உள்ள இந்த கொழுப்புகள் இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு குறையும். இதோட இந்த தேனில் கொஞ்சோன்னு இலும்புச்சம்பளை சாரை விட்டு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா தொண்டை புண்ணு, குடல் புண்ணு, இந்த சளி, இருமல் எல்லாத்துக்குமே இந்த சளி வந்து நல்லது. இந்த ஆன்டிஆக்சிடென்ட் இதுக்கும் வந்து நல்ல இது பண்ணுது. தேவையில்லாத கொழுப்புகளை வந்து இந்த தேன் வந்து கரைச்சும் விடுதான். இது வந்து சருமத்துக்கும் நல்லது, தோள்களுக்கும் நல்லது மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துலேருந்து நிசான் சரீப் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிவிட்டு எனக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நிவாவுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அக்கா தங்கச்சிக்காக ஒரு அழகான பாடல் பிரதர் படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அக்காமலத்திலிருந்து ராஜீவ் அவங்க வந்து ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க, அவங்க மெசேஜ் போடலை, கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இழந்திருக்கின்ற கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தான் அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
3: வணக்கம், நான் கால்மட்ட வந்து ராஜு பேசுறேன். தங்கம்மனாவுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு விருப்ப பாடலாம் மரிக்குழுந்து படத்துல இருந்து கண்ணதாசனே வந்து விடு பாடல். நன்றி, வணக்கம்.
2: அக்கா மடத்துல இருந்து ராஜு அவங்க தான் பேசியிருந்தாங்க. அவங்க பாடல் வந்து ஒளிபரப்பியாச்சு. அடுத்து வந்து பிரபா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆலை கொள்ளுதே அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ரூபா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு உனிநினைத்து படத்திலிருந்து செல் செல் செல்லலா சொல் சொல் மின்னலா அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மக்களே, தங்கமான வாழ்த்துல பாடல் கேட்க முடியாத நேர் நெஞ்சங்கள், அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வந்திருக்காங்க. அழகான தலைப்பில் தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடல் அள்ளுங்க, பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பர் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நம்ம நேசகரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம்

கூட பேச போறது நானி வாஷ்னி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதுதான் ஒரு பெரிய திருப்பு முனை, இந்த மார்க் தான் வாழ்க்கையே மாத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய 10th ரிசல்ட் வெளியிடுற ஒரு நாள் தான் காலையில 9 மணிக்கு வெளியும் விட்டுட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த வருஷம் வந்து 10th தேர்ச்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 94.31% வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மொத்தமாக வந்து 870,000 மாணவர்கள் எழுதின இந்த ஒரு எக்ஸாமில் 821,000 பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதில் எப்படியும் வந்து இந்த வழக்கம் போல் மாணவிகள் தான் வந்து அதிகமான தேர்ச்சியும் கூட. எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 96.47% மாணவிகள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. மாணவர்கள் 92.1% வந்து தேர்ச்சியும் பெற்றிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஒரு மார்க் தான் முக்கியம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, கண்டிப்பாக முக்கியம் தான். ஆனால் இதுவே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மார்க் கிடையாது. ஸோ பாஸ் ஆன எல்லா மாணவ மாணவிகளுக்கும் ஒரு சூப்பரான வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து உங்கள் ஃபேமிலியோட சூப்பராக இந்த ஒரு நாளை கொண்டாடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நாம நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான ஒரு காலகட்டத்தில் ஒரு சிலர் வருமானத்துக்கு மிஞ்சி கடன் வாங்கியும் கூட தன்னோட பிள்ளைங்களை வந்து பெரிய பள்ளிகளில் படிக்க வைக்கிறோம். ஒரு சிலர் என் பிள்ளை பெரிய ஸ்கூல்ல படிச்சாதான் அழகாக அந்த டிப்டாப்பா பெல்ட்டு ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு போவான், ஆனா வேற ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம் இல்லை அனுப்புறோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு நார்மலான ட்ரெஸ் தான் போட்டு போவான். ஸோ போடுற ட்ரெஸ்ஸே இவ்வளோ அழகா இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் இன்றைக்கான ஒரு காலகட்டத்தில் பலருமே பெரிய பெரிய ஸ்கூல்களை வந்து தேடி போறோம். ஆனா ஒரு சிலர் வந்து போதுன்ற அளவுல வருமானம் வர்றதுனால பிள்ளைங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம். இந்த ரெண்டோட விஷயத்துல இருந்து இதோட அந்த வெளிப்பாடு, அதாவது அவுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் கடன் வாங்கியாவது பெரிய ஸ்கூல்ல சேர்க்க வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்காது நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு புது புது விஷயங்களை வந்து கத்துக் கொடுக்கிற ஒரு சூழல் என் பிள்ளைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பெற்றோர்களும் இருக்கும். இங்கிலீஷ்ல சரளமா பிள்ளை வந்து பேசணும், கான்பிடண்டா இருக்கணும், அவனுக்குமான அந்த நெட்வொர்க்குங்கிறது வளர்ந்துகிட்டே போகணும், குறிப்பா நம்ம பட்ட கஷ்டத்தை அவன் பற்றவே கூடாது அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் நிறைய பேருமே பெரிய பெரிய பள்ளிகளை வந்து தேடி போறோம். இது போக சிலருக்கு வந்து பெரிய ஸ்கூல்ல சேர்த்தாதான் கௌரவமான விஷயம் அப்படின்றது இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய பேருடைய மனநிலையாவே இருக்குது. அப்படியே அரசு பள்ளிகளை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நம்பிக்கை அப்படின்றது நல்லா படிக்கணும், தேவையில்லாத ஆடம்பர கடன்லாம் வேணாம், வாழ்க்கை அப்படின்றது அப்படியே சீரா போகட்டும் அப்படிங்கறத மட்டும்தான் இருக்கும். ஆனா அங்க உள்ள குழந்தைகளும் நிறைய சவால்களை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. குறிப்பா அந்த வசதிகள் குறைவா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல கொடுக்குற அந்த சூழ்நிலையா இருக்கட்டும், செல்ஃப் கான்பிடண்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்குமே ஒரு சில சவால்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ஒரு ரெண்டு விஷயங்கள்ல இருந்து நாம கத்துக்கிற வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களா பகிர உங்களுடைய அந்த வாட்ஸ்அப் எண் வழியா நம்மளுடைய எண்ணுக்கு 7094439999 அப்படின்ற எண்ணுக்கு கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து தெரிவிக்கலாம். கால் தான் நம்மளால பண்ண முடியாது, கண்டிப்பா கருத்துக்களை உங்களுடைய வாட்ஸ்அப் வழியா பகிர்ந்துக்கோங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
2: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
1: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ், விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: நேரம் சரியாக 10:16 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாமளுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் தன்னோட வருமானத்தை விட கடன் வாங்கியாவது அட்லீஸ்ட் வந்து பெரிய ஸ்கூல்ல வந்து படிக்க வைக்கணும் அப்படின்றத நினைக்கிறோம். ஒரு சிலர் வந்து போதுமான அளவு நம்மளுக்கு வருமானம் வருதா, அதை வச்சு நம்ம அரசு பள்ளிகளில் வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ரெண்டு விஷயங்கள்ல இருந்து கிடைக்கிற அந்த அவுட் புட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த ரெண்டுத்துல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்ல பகிர தொடர்பு கொள்ளுங்க. 709-443-9999. கண்டிப்பா நாம எந்த இடத்துல எந்த சூழல்ல படிக்கிறோம் அப்படின்றது இன்னைக்கான காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா அதான் பின்னாடி ஒரு வேலைக்கினோ இல்லை ஒரு இடத்துக்கு போகும்போது நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத கண்டிப்பா கற்றுக் கொடுக்கும். இந்த ஒரு காலத்தில் ரொம்ப கட்டுப்பாடு இல்லைனாலும் அரசு பள்ளியை கம்பேர் பண்ணும்போது மற்ற பள்ளிகளில் ஓரளவுக்காவது கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறனால தான் அங்கே நிறைய நல்ல மார்க்ஸும் சரி வெளியே வரும்போது நிறைய விஷயங்களை பிள்ளைங்களும் கற்றுட்டு வராங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றது தவிர்க்கவே முடியாத ஒரு உண்மைதான். சோ எந்த இடத்துல படிக்கிறோம் அப்படின்றத விட நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறவரை நிறைய பள்ளிகள் வந்து சொல்லி கொடுக்கறாங்க. உதாரணமா ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம கடல் ஓசை எஃப்எம் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா நிறைய மாணவர்களுமே ஸ்கூல் காலேஜ் சேர வந்து பொருளாதார ரீதியா உதவி பண்ணிட்டு இருக்கோம். சோ அவங்கள வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்றவங்கள மீட் பண்ண கூட்டிட்டு போனாலும் இந்த ஒரு சூழல்ல வளர்ந்தவங்களுக்கு புதுசா ஒரு நபரை மீட் பண்ணும் போது அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், இல்ல வந்து அவங்க பேசுறாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான பதில் சொல்லணும், பார்த்த உடனே முதல்ல என்ன விஷ் பண்ணணும் இப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து தெரியறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சூழல் அப்படின்றது இன்னும் நமக்கு ஃபுல்லாகவே சொல்லி கொடுக்கப்படல. அதை விட இன்னும் நம்ம ஊரில் நிறைய கல்லூரிகளில் வந்து டிகிரி வாங்க போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேஜ்லாம் ஏறும்போது நம்மளுடைய பக்கத்தில் நிற்கிற சாரே சொல்லுவாங்க, டிகிரி வாங்கிட்டு கண்டிப்பாக குட் மார்னிங், அதாவது வாங்குறதுக்கு முன்னாடி குட் மார்னிங், அது வாங்கினதுக்கப்புறம் தேங்க்ஸும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல பண்பு தான், ஆனால் அது நம்மளுக்கு இயற்கையாகவே வரணும் இல்லையா? ஆனால் அது ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த சூழல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வளர்க்கப்படலை. ஏன்னா நிறைய ஸ்கூலில் வந்து சொல்லி பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஆனால் நாம் வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம எந்த சூழலில் நம்ம படித்தாலும் சரி வளர்ந்தாலும் சரி ஒரு சில நல்ல பண்புகளை நம்ம யார் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். தேங்க்ஸ் சொல்கிறது, சாரி சொல்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக நாம் வளரக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து கற்றுக் கொடுக்கணும். ஆனால் இந்த ஒரு விஷயம் நிறைய அரசு பள்ளிகளில் சின்ன ஸ்கூலில் படிக்கும்போது வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் போயிட்டு நம்மளுக்கு வந்து ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா நாமளுமே அதை வந்து நிறைய பேர் காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் வேற வேற பள்ளிகளை வந்து தேடி போகிறாங்க. ஸோ நம்ம வளர்ற சூழ்நிலை அப்படின்றத தாண்டி நம்ம படிக்கிற சூழல் அப்படின்றது தான் நம்ம பின்னாடி எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றதே காட்டி கொடுக்குதுன்னு சொல்லலாம். அடுத்ததான் வந்து முதல் நேயரா டீனா பாம்பன்லேருந்து, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு சேமிப்பு இருக்கணும், அதனால அடுத்து வர்ற செலவுகளை வந்து வீண் செலவு செய்யக்கூடாது, அதனால இந்த ஒரு சூழலே போதுமானது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒரு கருத்தையும் சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாடலையுமே கேட்டிருக்காங்க. நந்தவனத்திரு அந்த படத்திலிருந்து பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:30. இன்னைக்கான ஒரு தேதியில் வந்து இந்த 10ஆம் வகுப்புக்கான பொது தேர்வுக்கான ரிசல்ட் வந்து வெளியாகி இருக்குது இல்லையா. அதை பற்றின நிறைய தகவல்களையும் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் போன வருஷத்தை விட இந்த வருஷத்துக்கான தேர்ச்சி விகிதம் அப்படின்றது 0.51% அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வருஷத்தில் எந்த ஒரு மாவட்டம் வந்து ஃபஸ்ட் இடத்துல அதிகமான தேர்ச்சி விகிதம் பெற்று இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் தான். எவ்வளோ அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 97.57% மாணவர்கள் வந்து அங்கே வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சூப்பரான தகவலோட இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியிலையுமே நம்ம ஊரை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் வந்து 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகளில் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு அருமையான மார்க் எல்லாம் எடுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்கு இருக்காங்க. ஸோ அவங்களில் ஒருத்தவங்க தான் இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, என்ன சொல்றாங்க, அவங்க எப்படி வந்து இந்த ஒரு எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தங்கச்சி, உங்க பேர் அதுக்கப்புறம் நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
3: என் பேர் மரியா சிசி, நான் தங்கச்சி மேடம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு.
2: இப்போ நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா +2 தேர்வு, அதில் வந்து நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருந்தீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு?
3: நான் வந்து 456 எடுத்திருந்தேன். எனக்கு வந்து பயாலஜி தான் ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட பயாலஜி தான் ஈஸியாக இருந்துச்சு.
2: டஃப்பான குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் தான் பயோமேக்ஸ். ஸோ அதில் வந்து தினமும் படிக்கிறதுக்காக எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க?
3: நான் ஈவினிங் அவ்வளோ சீக்கிரமாலாம் உட்கார மாட்டேன். ஒரு 6:30 போல் உட்காந்தேன்னா மேக்ஸிமம் 9:00 முடிச்சிருவேன். எக்ஸாம் டைம்ஸ்னா ஒரு 10:30 11:30 அந்த மாதிரி போகும்.
2: நைட்டு 10:00 11:00 போகுமா?
3: ஏர்லி மார்னிங் படித்தா எனக்கு வராது. ஸோ நைட்டுனா நான் படிச்சிருவேன், அதனால ஒரு 10:30 11:30 கூட படிப்பேன்.
2: ஓகே, சூப்பர். இப்போ உங்களுக்கு டஃப்பாக ஒரு பாடம் இருந்திருக்கும், டஃப்னு நினச்ச பாடம் எது? அதில் எதிர்பார்த்த மார்க் தான் கிடச்சதா இல்லை அதிகமாகவே கிடச்சதா?
3: எனக்கு ஃபிசிக்ஸ் தான், இந்த இயர் ஃபுல்லாகவே எனக்கு ஃபிசிக்ஸ் ஒரு மாதிரி டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் நான் எதிர்பார்க்கலை மார்க்கு, ஆனால் கிடச்ச ஓகே எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு வந்துருச்சு எனக்கு மார்க்.
2: ஓகே, சூப்பரான ஒரு மார்க் தான் எடுத்திருக்கீங்க. இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தா?
3: ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் சப்போர்ட்டிவ், செம்ம சப்போர்ட்டிவ். ஏன்னா வீட்டில் என்ன ப்ரெஷர்னாலும் நான் அவங்கள்ட்ட போய் ரொம்ப ஃப்ரீயாக ஓப்பனாக இது பண்ணிருவேன். அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு பப்ளிக்கு, இந்த 1 மந்த் உனக்கு டைம் இருக்குது பப்ளிக் படிக்கிறதுக்கு, வீட்டில் என்ன நடந்தாலும் சரி போகிறே நடந்தாலும் சரி நீ ரூமில் கதை படிச்சு நீ வாடகை வந்து படிச்சுன்னா அவங்க சொன்னதை வச்சு தான் நான் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். முதல்ல
2: இந்த ஒரு வெற்றிக்கு பின்னாடி உங்களுடைய ஆசிரியர்களுமே இருந்திருக்காங்க. கண்டிப்பாக 456 அப்படின்றது ஒரு சூப்பரான மார்க். இந்த ஒரு வெற்றிக்கு பின்னாடி அடுத்த ஒரு கோல் என்ன?
3: நான் நீட் எழுதிருக்கேன். ஸோ இப்போ ரீநீட்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ அது எழுதிருக்கேன், அது எழுதணும். அதில் லக்கு படி எனக்கு மார்க் கிடைச்சிச்சுன்னா ஐ வில் பி ஹாப்பி. இன்கேஸ் லக்கில் எனக்கு கிடைக்கலன்னா வேற மெடிக்கல் கோர்சஸில் போகலான் இருக்கேன், லைக் அனஸ்திஷியா படிக்கலான்னு இருக்கேன்.
2: சூப்பரான ஒரு கோல் தான் வச்சுருக்கீங்க. ஸோ இதுக்கான வசதிகள்லாம் இருக்குதா, படிக்கிறதுக்கான வசதிகள்?
3: இல்லை, இப்போ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. அக்காவுமே காலேஜ் படிக்கிறதுனால அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதும் கஷ்டம், அவங்களுக்கே நிறைய இடத்துல பிரச்சனைகள்லாம் ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ நீட் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ்.
2: ஓகே, கண்டிப்பாக உங்களுடைய கோலை அடைகிறதுக்கான ஒரு வாழ்த்துக்கள். கடைசியாக, கல்வி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: ரொம்ப முக்கியங்க. நம் இப்படி ஒரு தீவில் வந்து மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எந்த பேரண்ட்ஸும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய கனவு வந்து நம்ம படிக்கலனாலும் நம்ம பிள்ளைகளை எப்படியும் படிக்க வச்சுன்ற கனவு, நமக்கு நம்ம அப்பா அம்மா எப்படியாச்சும் பார்த்துக்கின்றது ஒரு கனவாக இருக்கும். ஸோ படிப்பு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும்.
2: ஓகே, ரொம்ப சின்ன வயசுலேயே நல்லா அறிவாகவும் தெளிவாகவும் பேசுகிறீங்க, ரொம்ப ரொம்ப. நம்ம தங்கச்சி மடம் அரசு பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பில் ஒரு சூப்பரான மார்க்கு 456 அப்படின்றது அந்த பயோமேக்ஸ் குரூப்பில் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதையுமே நம்ம ஊர் பெண்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லி தான் ஆகணும். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம நாட்டில் மொத்தம் 3 வகையான ஸ்கூல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, 2வது வந்து அரசு உதவி பெற பள்ளி, 3வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியார் பள்ளிகள். ஃபஸ்ட்டு உள்ள ஸ்கூல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டோட அந்த நிதியில் இயக்கப்படுது. ரெண்டாவதாக சொன்ன அந்த அரசு உதவி பெற பள்ளிகள் அப்படின்றது அரசாங்கத்தினாலையும் சரி, அதே சமயம் தனியார் அறக்கட்டளைகளுக்கு சொந்தமானதாகவுமே நடத்தப்படுது. மூணாவதாக இந்த தனியார் ஸ்கூல் வந்து தனியார் அமைப்புகள் மூலமாக ஸ்கூல் பசங்கள்கிட்ட இருந்து கட்டணங்கள் வாங்கி அது மூலமாகவும் நிதி அப்படின்றத வாங்கிக்கிறாங்க. கடந்த ஒரு 20 வருஷத்தில் இந்திய கல்வித்துறையோட தனியார் மயமாக்கல் அப்படின்றது ரொம்ப வேகமாக அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் கல்வி அமைச்சகத்தோட பள்ளி கல்வி எழுத்தறிவு துறையால் தொடங்கப்பட்ட ஒரு மேலாண்மை அப்படின்ற ஒரு தகவல் அமைப்பு தான் UDISC+ அப்படின்றது. மொத்தம் ஒரு வந்து கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 35% தனியார் பள்ளிகள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நிறைய பெற்றோர்களும் நிறைய காரணங்களுக்காக அரசு பள்ளிகளை விட மற்ற பள்ளிகளையே விரும்புகிறாங்க அப்படின்றதான் மறுக்கவும் மறக்கவும் முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு பள்ளிகளில் திறமையான ஆசிரியர்கள் கிடையாது, அவங்களால ஒரு ப்ராப்பர் எஜுகேஷனை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டுக்கதைகளுமே இருக்குது. அதை உடைக்கிற மாதிரி தான் நம்ம ஊரில் நிறையா வந்து மாணவ மாணவிகள் வந்து இந்த மாதிரி 12th சரி 10th சரி பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மற்ற பள்ளிகளில் நல்ல சிறந்த ஒரு கல்வியை கொடுக்கணும், அதுதான் வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஒரு சிலர் நம்புறதுனால தங்களுடைய பிள்ளைகளை பெரிய பெரிய பள்ளிகளில் வந்து சேர்க்குறாங்க. அதுக்கு அதிகப்படியான ஃபீஸுமே கட்டுறாங்க, கடன் வாங்குறாங்க, சொத்துக்களை விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்றது நிபுணர்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பள்ளிகளில் நாம் வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன, இதிலேருந்து கற்றுக்கிறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக வாட்ஸ்அப்பில் கருத்துக்களாக கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் ஜெய்பீம் படத்துலேருந்து ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: ஒரு சிலர் தன்னோட வருமானத்தை விட கடன் வாங்கியும் தன்னோட பிள்ளைங்களை பெரிய பள்ளிகளில் படிக்க வைக்கிறாங்க. ஒரு சிலர் போதுன்ற அளவில் வருமானத்தில் பிள்ளைங்களை வந்து அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. இதோட அவுட் அப்படின்றது ரெண்டுத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு விஷயத்துலேருந்து நாம் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் பகிர தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நேரம் சரியாக 10:46 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. அடுத்துதான் வந்து நிறைய அரசு உதவி பெற ஸ்கூலும் சரி இல்லை அரசு நடத்துகிற பள்ளிகளுமே சரி இந்த கல்வியோட தரமாக இருக்கட்டும் இல்லை ஃபீஸில் ஒரு சில கட்டுப்பாடு

பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை தனியார் பள்ளிகளை விட அதிக அளவில் விஞ்சுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் நம்ம பகுதிகளில் இந்த ஒரு பெரிய பெரிய ஸ்கூலுக்குன்னு ஒரு தனி மதிப்பே நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த பெரிய பெரிய பள்ளிகளில் கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு விஷயத்த தான் கொடுக்குது. அதுதான் இந்த ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை நோட் புக்காக இருக்கட்டும், யூனிஃபார்மு, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே அதிக அளவில் ஃபீஸ் அப்படின்றத வாங்குறாங்க. ஒரு சில ஸ்கூல்ல அந்த ஸ்கூலோட வளர்ச்சியும் சரி, கட்டிட நிதிக்கும் சரி, அந்த ஸ்கூலுக்கு தேவையான தனிநபர் கட்டணத்துல இருந்தே வாங்கிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அந்த காசு கட்ட முடியாத அந்த குடும்பங்களுக்கு பெரும் சுமையாக தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் நிறைய பேர் கடன் வாங்கியும் சரி, சொத்துக்களை வித்தும் சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் நம்மளுடைய பிள்ளைகளை வந்து நாம் படிக்க வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்ன மாதிரியான ஒரு அவுட்டை வந்து கொடுக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்களும் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். அதுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர 7094399999 அப்படின்ற எண்ணுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:04. கண்டிப்பா நாம படிக்கிற இல்ல நிறைய விஷயங்களை கத்துக்கிற ஒரு சூழல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் அப்படின்றத பத்தியும் பேசி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அதே மாதிரி நமக்கான மரியாதையும் வாங்கி கொடுக்கறது இந்த சூழல் அப்படின்றது தெரியுமா இல்ல தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நாமளுமே தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக 11:05 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. ஒரு சிலர் தன்னோட வருமானத்தை விட கடன் வாங்கியும் தன்னோட பிள்ளைங்களை பெரிய பெரிய பள்ளிகளில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளுமே படிக்க வைக்கிறோம். ஒரு சில போதுன்ற அளவிலான வருமானத்தில் பிள்ளைகளை வந்து அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறோம். இதோ ரெண்டத்துல இருந்து பார்க்கும்போது அவுட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது அதோடைய அவுட்புட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எந்த மாதிரி வளர்ந்து வர்றாங்க, இல்லை கல்வியோட தரம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான அதோட அவுட்புட்டுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் கிடையாது, இந்த ரெண்டத்துலேயும் இருந்து நாம் கற்றுக்கிறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக வாய்ஸ் நோட் இல்லை SMS மூலமாக நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிவிக்கலாம். அதை தெரிவிக்க 709-4-4-3-9-9-9 அப்படின்ற ஒரு எண்ணை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயுமே ஒரு கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வேலைக்கு வந்தாங்க, சூப்பராகவும் வேலை பார்த்தாங்க. அவங்கக்கிட்ட எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா அவங்க நடந்துக்கிட்ட விதம் தான். காரணம் அவங்க நம்ம ஊரில் தான் வந்து ஸ்கூலுமே படித்தாங்க, ஆனால் காலேஜ் படித்தது கொஞ்ச நாள் வேலை பார்த்தது எல்லாமே வெளியூரில் தான். ஆனால் அவங்களுடைய அந்த விஷ் பண்ணுற விதமாக இருக்கட்டும் இல்லை நடந்துக்கிற விதம்னு எல்லாரையுமே ஆச்சரியத்தோடு பார்க்க வச்சுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த சூழலில் வளர்ந்துட்டு மறுபடியும் நம்மளை மாதிரி ஒரு குட்டியான ஒரு சூழல் மறுபடியும் வந்து பழகும் போது அதை இங்க யூஸ் பண்ணதான். சோ நல்ல பண்புகள் இல்ல பிஹேவியர் ஏதோ ஒரு இடத்துல வித்தியாசமா இருக்கு அப்படின்னா போதும் சடனா நிறைய பேரும் ஒரு சில கேள்விகளை கேட்பாங்க. உதாரணமா நம்ம இந்த காலேஜ்ல ஏதாவது சேட்டைகள்லாம் செய்யறோம் அப்படின்ற பட்சத்துல எந்த ஸ்கூல்ல படிச்ச இல்ல எந்த காலேஜ்ல படிச்ச அப்படின்ற ஒரு கேள்வியுமே வைக்கப்படும். இப்ப நான் காலேஜ் படிக்கும் போதும் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது ரெண்டு பேர் வெளியே இருந்து வந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா எங்க கிளாஸ் சேர்ந்தவங்க தான். சோ காலையிலேயே கிளாஸை விட்டு வெளியே போனவங்க அந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது தான் உள்ளக்கே வந்தாங்க. உள்ளக்க வரும்போது அந்த ஒரு மேம் கேட்ட முதல் கேள்வி வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி தான் முதல் கேள்வியுமே வச்சாங்க. ஸோ நம்மளுடைய நல்ல பண்புகள் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு இடமா முதல்ல இருக்கிறது நம்மளுடைய பள்ளிக்கூடங்கள் தான். அந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்க இல்லையா, உடனே அவங்களும் அந்த ஸ்கூல் பேரை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வியே என்னவா இருந்துச்சு அப்படின்னா இதை தான் உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா இந்த மாதிரி வந்து கிளாஸ் நடக்கும் போது போகலாம் அப்படின்றத அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது கேள்வியுமே வச்சாங்க. சோ நல்ல பண்புகள் முதல்ல கத்துக் கொடுக்கிற இடமா தான் பள்ளி கூடங்கள் இருக்குது. அதுக்கு அந்த சூழல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இப்ப அடுத்ததான் வந்து நம்ம பாம்பன் அரசு பள்ளியில படிச்ச ஒரு மாணவி வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் தங்கச்சி, உங்க பேரு அதுக்கப்புறம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
4: என் பேர் நித்யா, நான் அரசு மேல்நிலைப்பள்ளி பாமன்ல படிக்கிறேன்.
3: இப்ப நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா 12வது வகுப்பு பொது தேர்வு, அதுல வந்து எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க நீங்க?
4: 474 மார்க் எடுத்திருக்கேன், ஸ்கூல் செகண்ட்.
3: ஓகே சூப்பர். என்ன குரூப் எடுத்து படிச்சீங்க நீங்க?
4: பயோமேக்ஸ்.
3: பயோமேக்ஸ்ல 474 எடுத்திருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் உங்களுடைய பிளான் வந்து எதை நோக்கி போகுது, என்ன இலக்கு வச்சிருக்கீங்க நீங்க?
4: நான் எதிர்பார்த்த மார்க் 520க்கு மேல எதிர்பார்த்தேன். மெடிக்கல்ல போகணும்னு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. இந்த மார்க்குக்கு ஏற்ற கட் ஆஃப் பார்த்து மெடிக்கலில் ஏதாச்சும் பாராமெடிக்கல் அந்த மாதிரி ட்ரை பண்ணி போகலான்னு இருக்கேன்.
3: ஓகே, இத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் இதுக்கு வந்து படிக்கிறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணது?
4: கண்டிப்பாக பேரண்ட்ஸும் டீச்சர்ஸ் தான். டியூஷன்லாம் போகலை, வீட்டில் தான். எனக்கு படிக்கணும்னு தான் தோணும், அதனால் காலையில் நைட்டு எனக்கு அது நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேராக இருக்கணும்னு தோணும்ல, அது ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். லீவ் இருக்கும் போதெல்லாம் படிப்பேன், டியூஷன்லாம் போகல நான் தான்.
3: ஓகே, செல்ஃபாகவே படித்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட்னா எதுவாக இருந்தது இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு?
4: நான் 10th மேக்ஸ்ல 97 மார்க்கு, 12th வந்தப்பட்டு அந்த மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் 12th எக்ஸாம்லாம் எழுதியிருப்போம்ல, அதை விட இந்த மேக்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால மேக்ஸ்ல மட்டும் கம்மியாயிருச்சு. அதனால மேக்ஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு.
2: நிறைய பேர் இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்களே, அது எப்படி உங்களுக்கு இருந்துச்சு?
4: கெமிஸ்ட்ரியோட பிசிக்ஸ் ஈஸி, 80 மேலே எடுக்கலாம், 90 எடுக்கலாம், சென்டம் போகிறவங்களும் போடலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு, போட்டுக்கலாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் இருந்துச்சு.
2: ஓகே, உங்களோட இலக்கு வந்து மெடிக்கல் சம்மந்தமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு தகுந்தாப்புல வசதிகள்லாம் இருக்குதா?
4: ஃபினான்சியல் சப்போர்ட் வேணும், கவுன்சிலிங் போட்டு அதில் பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணுறோம்.
2: ஓகே, கண்டிப்பாக உங்களுடைய நெக்ஸ்ட் கோலை சூப்பராக அச்சீவ் பண்ணுங்க, வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ.
2: நம்ம பாம்பன் அரசு பள்ளியில் படித்து கிட்டத்தட்ட அவங்களுடைய ஸ்கூல்லேயே வந்து செகண்டாக வந்த நித்யா அவங்க தான். அவங்களுடைய அந்த அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களையுமே சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு காலத்தில் நிறைய பேரும் அரசு பள்ளிகளில் படித்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையுமே வந்திருக்குது, சந்தோஷமான ஒரு விஷயம்தான். அதை விட இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லணும் அப்படின்னா, இன்னொரு ஒரு விஷயம் கூட, இந்த சூழல் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத எடுத்து சொல்லுது அப்படின்னு கூட சொல்லாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தங்கச்சி மடத்தை சேர்ந்த ஒரு ஜூடோ பிளேயர், அதே மாதிரி ஜிம் ட்ரைனர் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான் சக்தி. அவங்க ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி கடைசியில் வந்து இந்த இதே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலைக்குமே போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செட் ஆகாமல் போயிட்டு மறுபடியும் இந்த ஃபீல்டுலேயே அவங்க வந்து காலுமே பதிச்சிருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட வந்து நிறைய அந்த கலெக்டர் சாரோட ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வந்து பெரிய பெரிய அதிகாரிகளோட ஒய்ஃப் எல்லாம் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இவங்க கிட்ட வந்து ட்ரைனிங்காக வர்றாங்களாம். ஓ, இது எல்லாமே சந்தோஷமான ஒரு சூப்பரான விஷயமா இருந்தால் கூட, ஒருவேளை அவங்க நம்ம ஊர் மாதிரி இல்லாம மற்ற சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி போயிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாக்கள்ல பல பெண் இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் ஒரு நபரா இருந்திருப்பாங்க. ஸோ நாம என்ன படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம் அப்படின்றத விட, எந்த மாதிரியான சூழல்ல நம்ம படிக்கிறோம், அதை வந்து எப்படி நம்ம வளர்த்துக்கிறோம், இல்லை அதை வந்து எங்க பயன்படுத்துறோம், இதுங்கிறது இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அதனால சூழல் மட்டும்தான் நமக்கு எல்லா விதமான அனுபவங்களையும் கத்துக் கொடுக்கும், நம்ம அதனால வந்து நிறைய விஷயங்களை கத்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, அடுத்ததா வந்து கும்கி படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: எங்கேயோ தயாராகி பல கைகள் மாறி உங்க வாசலுக்கு வரும்போது அது வெறும் பொருள் தான். ஆனா நம்ம மண்ணுல நம்ம மக்களோட வேர்வையில அனுஜ் ஃபேக்டரியில தயாராகிற ஒவ்வொரு டைலும் நம்ம அடையாளம். லாபம் உங்களோடது. ஏன்னா டைரக்டா ஃபேக்டரி குவாலிட்டி, டைரக்டா அஃபோர்டபுள் பிரைஸ், சொந்த தயாரிப்பு. அதுதான் அனுஜின் துணிவு.
1: அனுஜ் டைல்ஸ் மால், நம்ம ஊரு நம்ம பெருமை. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர். ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொண்ணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான், ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 11:23 ஒரு நேருமே அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யாரு, என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அன்பான எங்கள் கடல் ஓசை பண்பலைக்கு தாளாளருக்கும் வணக்கம். அன்பு தங்கை நிவாசினிக்கும் வணக்கம். சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கேகே கணேசன். அம்மா, இன்றைக்கி வந்து கல்வி சம்மந்தமாக தான் இன்றைக்கி மாணவர்களோட உரையாடிக்கிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா இன்றைக்கி மாணவ மாணவிகள்லாம் உங்களோட நல்லா சிறப்பாக உரையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ப்ளஸ் டூ படித்த மாணவி, நான் அடுத்தது என்ன செய்ய போகிறோங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி தான் 10ஆம் வகுப்பு இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு வெளியே இருக்குது. இனி அவங்க என்ன மார்க் வாங்கியிருக்கிறாங்க, இல்லை என்ன பண்ண போகிறாங்கிறது இதுக்கு மேலே தான் உங்களோட பகிர்ந்துக்குவாங்க. ஒவ்வொரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான நேரத்தை ஒதுக்கி அந்த மாணவி மாணவியெல்லாம் பேச வைக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு எதிர்காலமே பார்த்திங்கன்னா இந்திய நாட்டினுடைய இதே வந்து இளைஞர் கையில்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லிருக்கிறாரு. அது மாணவி மாணவர்கள் தான். அவர் சொன்னது என்னென்னா, மாணவ மாணவர்கள் தான், ஏன்னா அவங்களால தான் இனிமேல் இந்த நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பே இருக்கும் அப்படிங்கிறதுனால. குறிப்பாக எனக்கு எனது மகள் மூத்த மகள் எடப்பாடி பூலாம்பட்டி பகுதியில் விவசாயம் செஞ்சிட்ருக்குறாங்க. எங்கள் மகளுடைய பையன் எனக்கு பேரன், இப்போ வந்து இன்றைக்கி நிதீஸ்வரன் 293 மார்க்கு தான் வாங்கியிருக்கிறான் 10ஆம் வகுப்பில். அது கொஞ்சம் குறைவான மார்க்குங்கிறதுனால பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஏதோ என்ன மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிறாங்க. இவர் உடனே நான் ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லி, தம்பி கவலைப்படாத, உனக்கு வந்து +1, +2 நல்லா படிக்க வச்சுறேன், நீ அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆறுதல் சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கி மாணவ மாணவியருக்கு சிறந்த வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கம்மா, முன்னே அது வாழ்த்து சொல்லுறேன். நான் கடலோசை பண்பலை வந்து மீனவ மக்களுக்காக உருவாக்கியிருந்தாலும் அனைத்து சமுதாய மக்களையும் நீங்கள் அரவணைச்சு கொண்டு போகிறீங்க. அந்த வகையில் உங்களை பாராட்டுறேன். வந்து
1: நம்மளுடைய சேலத்துலேருந்து கணேசன் அண்ணா தான் நிறைய விஷயங்களையும் சொல்லிட்டு, அதே சமயம் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக 10th ரிசல்ட், நாமளும் அதை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் மதிப்பெண் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பசங்களையோ இல்லை பொண்ணுங்களையோ நம்ம வந்து என்ன இவ்வளோ கம்மியாக எடுத்துட்டா அப்படின்லாம் கேட்க வேணாம். கண்டிப்பாக அவங்க அடுத்தடுத்துலாம் இன்னும் இருக்க தான் செய்யுது. +1 படிக்கணும், 12th படிக்கணும், அதுக்கப்புறம் காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கில்லு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பெரிய அளவில் வெளியே பேசப்படுமே தவிர, மதிப்பெண்கள் வந்து நம்மளுடைய அந்த தகுதிக்கு வேணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான ஃபீஸ்ங்கிறது மற்ற பள்ளிகளில் வாங்குறது நிறைய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக தான் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் கூட சில பள்ளிகளில் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்பி நம்ம வந்து அதிகமான ஃபீஸை வந்து கட்டிகிட்ருக்கோம். இதுவே வசதி படைத்தவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டமாக வந்து இந்த கல்வியில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி கட்டணம் செலுத்த முடியாத மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இடங்களில் மறுக்க. இந்தியாவில் உள்ள கல்வியில தொழிலா நடத்துறவங்கன்னு சொல்லி கொடுக்கறத விட தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ வருமானம் ஈட்டுறதும் லாபம் ஈட்டுறதும் முதல் நோக்கமா இருக்கிறதுனால நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது நிறைய இடங்கள்ல ரெண்டாபட்சமா மாறிடுது. நிறைய பல பள்ளிகளில் கல்விக்கு பதிலாக இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் விஷயத்துக்கெல்லாம் அதிக அளவில் சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்தாலும் அவங்களுடைய மாணவர்களுடைய மனநலன் சார்ந்த விஷயங்களுக்கு அவ்வளோக்கான அந்த சப்போர்ட் அப்படின்றது கொடுக்கப்படுறது கிடையாதோ அப்படின்ற ஒரு டவுட்டு எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனுமே அவங்களுடைய ஒரு கதையை சொல்லி கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு நபர், சின்ன வயசுலேருந்தே அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்காங்க. அதிக அளவில் மார்க், 200, 150, 180 இப்படின்னு நிறைய மார்க் எடுத்து அந்த 12th முடிக்கும் போது கிட்டத்தட்ட 85-90 இந்த சதவீதத்தில் வந்து அவங்களுடைய பர்சன்டேஜை வச்சுருந்துருக்காங்க. காலேஜ் சேரும்போதும் அவங்களோட இன்னொரு ஒரு நபருமே சேர்ந்துருக்காங்க. ஆனால் அவங்கள பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஜஸ்ட் ஒரு 35% தான். ஆனால் அவங்க படித்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் பல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கல் ரீதியாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் படித்தது இந்த மாதிரி படிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு 80% எடுத்திருந்தாலும் அவங்கள காட்டிலும் அவங்க வந்து 35% தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அந்த 35% வச்சிருந்த ஒரு நபருக்கு எல்லா விஷயங்களும் எல்லா நுணுக்கங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க. அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இந்த பொருளாதார ரீதி அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன தான் பொருளாதார ரீதியாக இருந்தாலுமே ஸோ இப்படி வந்தவங்களை ஈக்குவலாக வச்சிருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது கல்வி தான் அப்படின்றதையும் சொல்லிட்டு, கல்வி ஒரு நபருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நேத்து என்னோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது உங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து கணேசன் அண்ணா வந்து பணமா பாசமா படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருந்தாங்க, அந்த பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:38 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நிறைய இந்த பெரிய பெரிய ஸ்கூல்லேருந்து படிச்சு வர பிள்ளைங்களை பார்த்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து போயிருக்கோம் அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால மட்டும்தானே தவிர, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு குறை கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அதிகமான மதிப்பெண் வருது, சேர்க்கை வருது, நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. ஸோ அதை வந்து நம்மளால் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கிற ஒரு சமயங்களில் சிலருக்கு வந்து ப்ராப்பரான அந்த எக்ஸ்போஷரும் சரி, நம்ம எப்படி மற்றவங்கள்ட்ட பேசணும், இல்லை கான்ஃபிடென்ட் எந்த மாதிரி இருக்கணும், இல்லை இந்த மாதிரியான சில விஷயங்கள் கம்மியாக கிடைக்கலாம். பட் அண்ணா இப்படியும் இருக்கு அப்படின்னா இந்த காலத்தில் அதை கற்றுக்க நமக்கு நிறைய வசதிகள் அப்படின்றது கண்டிப்பாக வந்துருச்சு இல்லையா? நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஃபோனே போதும், அதுலேயே நம்ம எல்லா விஷயங்களையும் கற்றுக்கலாம். ரெண்டு பேருமே ஃபியூச்சரில் ஈக்குவலாக ஆகணும், அதாவது நம்ம ஒரு பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு வர்றாங்க, நாமளும் அவங்களுக்கு ஈக்குவலாக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வியோடு சேர்த்து அதுக்கான ஸ்கில்லை கற்று வச்சுக்கிறது மட்டும்தான். ஏன்னா ஸ்கில் இல்லாமல் போனோம் அப்படின்னா நாம் அந்த இடத்துல இன்னுமே நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டை இழந்துருவோம். அதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில்லெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இருக்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். அது தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஒரு இடத்துல நம்மளால தைரியமாக பேச முடியுதா, அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருமே முடிஞ்ச அளவு ஸ்கூல் முடிக்கிறோமா நம்ம எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. தினமும் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு வேர்டாக கற்றுக்கிட்டா கூட கண்டிப்பாக காலேஜ் முடிக்கும் போது நம்மளுமே சரளமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்புமே கிடைக்கும். ஸோ அதனால் முதல்ல எல்லா மாணவர்களுமே கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை வந்து கற்று தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, தினம் தினம் என்ன நியூஸ் போயிட்டுருக்குது, சமூக ரீதியாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நம்மளோட சுற்றுப்புறம் எப்படி இருக்குது, டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, இது எல்லாத்துக்கும் முக்கியமாக ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை நிறைய மாணவர்களும் கேட்கறதுக்கு நாம் கற்றுக்கணும். ஏன்னா அது கேட்டால் மட்டும்தான் அது நோக்குன பதில வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். யாரும் சொல்லாட்டா கூட பரவாயில்ல, நாமளே அந்த பதிலை தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்போம், நிறைய ஃபோனில் வந்து நல்ல விஷயங்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அதுக்காக ஜென்ரல் அவேர்னஸ் சார்ந்த நிறைய விஷயங்களையும் கண்டிப்பாக இந்த லீவில் இருக்கும் அப்படின்னா அதையாவது கற்றுக்கலாம். மூணாவதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளால் பேச முடியும் அப்படின்னா அந்த பேச்சு போட்டியாக இருக்கட்டும், இல்லை எஸ்ஏ எழுத முடியும் அப்படின்னா அந்த ஒரு விஷயம், படம் வரைய முடியுமா, ஸ்போர்ட்ஸில் சேர முடியுமா, என்எஸ்எஸ் என்சிசி ஸ்கவுட்ஸ்னு நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்க எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது, நாமளும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் ஒன்று வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 11:46 அடுத்ததான் வந்து அரசு பள்ளியில் படித்த அதிக மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவியுமே நம்ம கூட இணைகிறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதாவது எப்படி படித்தாங்க, எப்படிலாம் வந்து முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தங்கச்சி, உங்கள் பேர், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
4: என் பேர் சக்தி பிரியா, நான் பாம்பன் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன்.
3: ஓகே, இப்போ நடந்து முடிஞ்ச இந்த 12வது வகுப்பு பொதுத் தேர்வு இருக்கு இல்லையா, அதில் வந்து எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க?
4: 453 ஸ்கூல் தேட்.
3: சூப்பரான ஒரு மார்க் எடுத்திருக்கீங்க. என்ன குரூப்பில் படிச்சிங்க நீங்கள்?
4: பயோமேக்ஸ்.
3: ஓகே, பயோமேக்ஸில் இந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பெரிய விஷயம்தான். உங்களுக்கு வந்து என்னென்ன பேப்பர்லாம் டஃப்பாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த எக்ஸாமில்?
4: எனக்கு இங்கிலீஷும் பயாலஜியும் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு.
3: நமக்கு படிக்கும் போதே தெரியும் ஏதோ ஒரு பாடம் நம்மளுக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி வந்து இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க?
4: நான் மண்டே டு சண்டே ஸ்கெடியூல் போட்டு படித்தேன். மண்டேலேருந்து சண்டே அந்த பாடத்துக்குள்ளே படிச்சுட்டு சண்டே ஒன் டே உள்ள ஒன் வேர்ட்ஸ், எல்லா பாடம் ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுற மாதிரி படித்தேன். அதனால ஈஸியாக இருந்துச்சு.
3: ஓகே, ஸ்கெடியூலிங் போட்டு படிச்சிருக்கீங்க. இந்த ஒரு மார்க் எடுக்கிறதுக்காக யார் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தா எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து வழி நடத்தி கொண்டு போனது?
4: ஃபர்ஸ்ட் அம்மா, அப்புறம் டீச்சர்ஸ், அக்கா.
3: ஓகே, சூப்பர். அடுத்து வந்து என்ன கோல் வச்சிருக்கீங்க, நம்ம இந்த பாதையில தான் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கனவு என்னவா இருக்கு?
4: என்னுடைய கனவு பயோமெடிக்கல் படிக்கலாம் இருக்கேன். எனக்கு கார்டியாலஜி ஆகணும்னு ஆசை, ஆனால் எனக்கு இது ஃபினான்சியல் சப்போர்ட் அவ்வளோ இல்லை, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு பயோமெடிக்கல் போட்டு மெடிக்கல் சம்மந்தமாக போகலாம் சொல்லி இது பண்ணி.
3: கார்டியாலஜி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையுமே வச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து வசதிகள்லாம் இருக்குதா, என்ன வசதிகள் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க?
4: வசதி இல்லை, எனக்கு கேஷ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அது இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்.
3: ஓகே, சூப்பராக. அடுத்தடுத்து உங்கள் கோல்ஸை நோக்கி கண்டிப்பாக நீங்கள் ஓடுங்க, எல்லாமே உங்களுக்கு தானாக வரும். வாழ்த்துக்கள், நன்றி. கண்டிப்பாக நம்ம ஒரு பகுதியிலேருந்து அரசு பள்ளிகள்லேருந்து அதிக மதிப்பெண் எடுத்த 3 மாணவிகள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராகவே அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அடுத்ததாக தங்கச்சி மடத்துலேருந்து கென்னடி அண்ணன், அவங்களுமே நிறையா நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மாணவனோ மாணவியோ அவங்க வந்து கற்பூரமாகிறதும் கரியாகிறதும் அதே மாதிரி வாழமட்டை ஆகிறதும் நம்ம வந்து பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குற விதங்கள்லையும் இருக்கிற சூழலை பொறுத்ததும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, கற்பூரம் அப்படின்றது டக்குன்னு பற்றிக்கும், கறி அப்படிங்கிறது நம்ம ஊதி ஊதி கொஞ்சம் வந்து பற்ற வைக்கிற மாதிரி இருக்கும், வாழைமட்டை அப்படின்றது பற்றவே பற்றாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நம்மளோட போடக்கூடிய தொடர் முயற்சியினாலையும் சரி, கொடுக்குற சப்போர்ட்னாலையும் சரி, எந்த ஒரு மாணவனாக இருந்தாலுமே படித்து முன்னுக்கு வந்துடுவாங்க. படித்தா மட்டும்தான் இன்றைக்கான காலத்தில் எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு நிலைமையிலையும் இருக்கும். அதனால் கல்வி அப்படின்றது இந்த ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் சொல்லிட்டு, அதே மாதிரி நம்மளும் வந்து பெரிய பெரிய பள்ளிகள்லேருந்து மாணவர்கள் வர்றாங்க, அவங்க கூட ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலத்தில் ஸ்கில்லு வந்து அதை விட ரொம்ப முக்கியம். அதனால் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, பள்ளியை விட்டு கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாலண்டியராக நிறைய விஷயங்களில் கலந்துக்கணும். லைப்ரரி போய் படிக்கிற ஒரு பழக்கத்தை எல்லாருமே ஏற்படுத்திக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் புத்தகங்கள் படிக்கிறது அந்த நபர்களோட எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப கம்மி. அதனால் நாம் வந்து 4 விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சமூகத்தில் எப்படி நாமளும் சர்வை பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கலாம். ஆன்லைனில் ஃப்ரீ கோர்ஸாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஈஸியாக போய் கற்றுக்கணும். இதை தவிர யூத் இளைஞர்களுக்கான நிறைய ப்ரோக்ராம்ங்கிறது நடத்துவாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நிறைய காலேஜில் இந்த யூத் உற்சவா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு போட்டி வருதுன்னா அதில் கண்டிப்பாக போய் கலந்துக்கிட்டு நம்மளுடைய திறமையை நிரூபிக்கணும். அதே மாதிரி நம்மளை சுற்றி வந்து நிறைய உயர்ந்த பீப்புள் மக்களை வந்து நாமளுமே மீட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். குறிப்பாக இந்த காலத்தில் டெக்னாலஜி சம்மந்தமாக ஒரு எம்எஸ் எக்ஸலாக இருக்கட்டும், வேர்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான குட்டி குட்டி டெக்னாலஜி கூட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கில்லில் நாமளும் உயர்ந்து நிற்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில நிறைய நேயர்களும் சரி, நம்ம பகுதியை சேர்ந்த அதிக மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவிகளும் சரி, சூப்பரா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் வந்து தங்கச்சி மடத்துல இருந்து கென்னடிய பாச வளை அந்த ஒரு படத்துல இருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

நல்ல குலவுள தாய் மனைவி வந்து அமைந்ததாலே, நல்ல குலவுள தாய் மனைவி வந்து அமைந்ததாலே, தம்பி தமையன்

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

ஒரு பொண்ணு அவங்களுக்கு பிடிச்ச வேலைய பார்க்க போறாங்க, இல்ல அவங்களோட கனவை எதிர்நோக்கி போறாங்கன்னா அவங்களோட பெற்றோருக்கு இருக்கிற கவலை என்னவா இருக்கும்னா, எப்படி நம்ம பொண்ணு அங்க போய் தனியா இருப்பா, எப்படி அவளோட வேலைகளை அவ தனியா பாத்துப்பா, இந்த சமூகம் அவளை எப்படி பார்க்கும் அப்படிங்கறத தாண்டி தனக்குள்ள இருக்கிற கேள்விகளை டைரக்டா தன்னோட பொண்ணுங்க கிட்ட கேட்டுமே அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையுமே உடைச்சிருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்த ஒரு பெண் தாங்க தனியா தன்னோட ஊரை தாண்டி தன்னோட குடும்பம் உறவை விட்டுட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ள, அதுவும் மலை பிரதேசங்கள்லாம் இருக்கிற இடத்துல தனியால போய் பெண்களாலையும் சாதிக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரபல ஆவணப்பட இயக்குனர்ல ஒருத்தர் தாங்க. அவங்களோட பேரை சொன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா அவங்க வாங்கின விருது பத்தி சொன்னா ஒருவேளை உங்கள ஒரு சிலருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. சரி, அவங்க பேரை சொல்லிடவா? கார்த்திகி கொன்சால்வஸ். பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, கண்டிப்பா ஒரு சிலர் இப்பவே இவங்க யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க யாருன்னா, கைவிடப்பட்ட ரெண்டு குட்டி யானையும் அதை பராமரிக்கிற பாகன் தம்பதி பத்தின ஆவண படத்துக்காக ஆஸ்கார் விருது வாங்கினவங்க தாங்க. சரி, இதுக்கு மேல உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, அவங்கள பத்தி சொல்லிடவா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேதல் பண்ணி நிகழ்ச்சி.

சேலஞ்சுக்காக உங்க கூட பேச போறது நாமதி. புனேவை சொந்த ஊரா கொண்டவங்க தாங்க கார்த்திகி கொன்சால்வஸ். என்னதான் அவங்களோட சொந்த ஊர் புனேவா இருந்தாலுமே ஊட்டியில தான் வளர்ந்துருக்காங்க. கோவையில் இருக்கிற ஒரு கல்லூரியில் தன்னோட பட்டப்படிப்பை முடிச்சுட்டு மறுபடியும் ஊட்டியில் இருக்கிற ஒரு அகாடமியில் தான் புகைப்படக்கலையும் படிச்சிருக்காங்க. இப்பெல்லாம் நம்மளோட வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இல்லை, அதாவது 3 வயசில் இருக்கிற குழந்தைங்க கூட மொபைல் ஃபோனை எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறதுன்னு செய்கிறாங்கல்ல. இது நம்ம காலத்தில், அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நமக்கு வந்து இந்த சாதாரண டச் ஃபோன் தாங்க இருக்கும். ஸோ அதில் ஒரு ஃபோட்டோவும் கிடையாது, வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வீடியோ காலும் கிடையாது. ஏன்னா நானுமே அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் கேமராமேன் வந்து ஃபோட்டோ எடுத்த மட்டும்தான் உண்டு, ஏன்னா அவங்க கிட்ட மட்டும்தான் கேமரா இருக்கும், இல்லைனா ஊரில் வந்து யாராவது 1-2 பேர்கிட்ட கேமரா இருக்கும். ஆனால் அப்போவே கார்த்திகிமே தன்னோட 15 வயசில் கேமராவை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட படிப்பு முடிஞ்சதும் இயற்கை மற்றும் சமூக ஆவண படங்களை சொந்தமாக உருவாக்கணும்னு ஒரு நிறுவனத்தில் பயிற்சி எடுத்துட்டு தன்னோட படத்துக்காக 6 வருஷம், 6 வருஷம் வனப்பகுதியில் தங்கி இருந்து 40 நிமிஷ படத்துக்காக 450 மணி நேரம் காட்சிகளை எடுத்து எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிற படத்துக்காக ஆஸ்கர் விருது வாங்கியிருக்காங்க. பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வர பயப்படுற இந்த காலத்தில் தைரியமா 6 வருஷம் காட்டுக்குள்ளேயே இருந்து வீடியோ எடுத்து படமாக்கியிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தானே. இந்த படத்துக்கு இவங்க வாங்கின ஆஸ்கர் விருதுக்கு அப்புறம் தாங்க இவங்க வெளி உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விருது மட்டும் இல்லைங்க, ஆசிய யானைகளை பாதுகாக்கிறதுல இவங்களோட பங்களிப்பு அதிகமாக இருந்ததால இவங்களுக்கு புகழ்பெற்ற யானை குடும்ப விருதையும் இங்கிலாந்து அரசர் சார்லஸ் ராணி கமிலா கொடுத்துருக்காங்க. இப்போ அமெரிக்காவோட புகழ்பெற்ற டாக் NYC ஆவணப்பட விருதுக்கும் இங்கிலாந்தோட பிரசித்தி பெற்ற கிரீவ்சன் விருதுக்கும் இவங்களோட எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ் விருது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. எப்பவுமே கேமராவை தன்னோட கழுத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கிற கார்த்திகியோட அடுத்த ஆவணப்படம் என்னன்னா வடமேற்கு பசிபிக் கடல்ல இருக்கிற கில்லர் திமிங்கலங்களையும் அந்த பகுதியை பூர்வீகமா கொண்டு வாழ்ற மக்களுக்கு இடையில இருக்கிற பிணைப்பை பத்தி படம் எடுக்கிறதாங்க. ஸோ எப்படி எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ் படத்துக்கு விருது வாங்கினாங்களோ அதே மாதிரி தொடர்ந்து இவங்க எடுக்கிற இயற்கை சார்ந்த ஆவண படங்களுக்கும் பல விருதுகளை வாங்கணும்னு நம்மளும் கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

இப்போ நம்ம பேக்கரிக்கு போறோம் இல்ல வீட்லயே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுறோம்னா எக்கச்சக்கமா கலர் கலரா விதவிதமான டேஸ்ட்ல ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் இப்போ வந்துட்டுங்க. சோ எந்தெந்த நாடுகள்லயும் செய்யற உணவுப் பொருட்கள்லாம் இப்ப நம்மளோட தினசரி உணவாகவும் இருந்துட்டு இருக்கு. சோ நம்மளுமே புதுசு புதுசா நிறைய கத்துக்கிட்டுமே இருக்கோம். ஏன்னா இப்பெல்லாம் சாக்லேட்லயே பாத்தீங்கன்னா நிறைய உணவுகளை செஞ்சு புதுசு புதுசா பேர்லாம் வச்சு விற்கிறாங்க. சோ நம்மளும் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். என்னதான் விதவிதமான உணவுப் பொருள் வந்தாலுமே நம்ம ஊர்ல கிடைக்கிற முறுக்குக்கு ஈடாகுமா? ஈடாகாதுல்ல. முறுக்கு பாத்தீங்கன்னா பல வருஷமாவே நம்மளோட பாரம்பரிய உணவுல அதுவும் ஒன்னாவே மாறிட்டுன்னு சொல்லலாங்க. ஏன்னா எல்லா ஃபங்க்ஷன்லயுமே இந்த முறுக்கு இருக்கும். குறிப்பா கல்யாண வீடா இருக்கட்டும், வளகப்பு வீடா இருக்கட்டும், இல்லைன்னா வயசுக்கு வந்த வீடா இருக்கட்டும், இல்ல மறு வீடுன்ட்டு எல்லா ஃபங்க்ஷன்லயும் நம்ம இந்த முறுக்கு செஞ்சு கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, தீபாவளி மாதிரியான ஒரு சில பண்டிகைகள் வரும்போதுமே நம்ம வீட்டுல நம்ம முறுக்கு செஞ்சு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொடுப்போம். சோ சின்னவங்கல இருந்து பல்லு இருக்கிற பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இப்போ வரைக்கும் முறுக்க விரும்பி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த முறுக்க மட்டுமே சாப்பிட்டோம்னா நமக்கு வெறும் அரிசி அப்புறம் உளுந்துல இருந்து கிடைக்கிற சத்து மட்டும் தானே இருக்கும். இதே இது இந்த முறுக்கையே நம்ம சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த சாலட்ல பயன்படுத்துற காய்கறியோட சத்து நமக்கு கிடைக்கும்ல. என்னடா இது புதுசா இருக்கு, முறுக்குல சாலட்டா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே? ஆமாங்க, இன்னைக்கான நெய்தல் பண் நிகழ்ச்சியில அதைத்தான் தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பண் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. முறுக்கு சாலட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, முறுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணுங்க. அப்புறமா கேரட் ஒன்று, பீட்ரூட் ஒன்று, வெங்காயம் ஒன்று, எலுமிச்சைச்சாறு ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கணும், கொத்தமல்லி தலை ஒரு கட்டு எடுத்துக்கணும், தேங்காய் ஒரு துண்டு, பொட்டுக்கடலை ஒரு தேக்கரண்டி, பச்சை மிளகாய் அஞ்சு, அப்புறம் உப்பு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். முதல்ல வெங்காயம், கேரட்டு, பீட்ரூட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணுங்க. அது கூட நம்ம எலுமிச்சைச்சாறும் உப்பும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கணும். இந்த கலவையை நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடணுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொத்தமல்லி தலை, பச்சை மிளகாய், தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கணும். ஒரு பாத்திரத்தில் முறுக்கை பொடியாக நொறுக்கி போட்டுட்டு அது கூட ரெண்டு தேக்கரண்டி சாலட் கலவையும் போட்டு ஒரு தேக்கரண்டி நம்ம சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான முறுக்கு சாலட் ரெடி. இந்த சாலட்டை நம்ம சாயங்கால நேரங்களில் வீட்டில் நம்மளோட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா இருக்கவே இருக்கு நம்மளோட

சந்தை வித்தியாசமான ஒண்ணு பண்ணோம்னா கண்டிப்பா மக்கள் அதை விரும்பிதான் வாங்குவாங்க. ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதையுமே சின்னதா ஒரு தொழிலா செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். இப்ப நம்ம ராமநாதபுரத்துல போனா கூட ஒரு சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்த பஜ்ஜி வடை, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை, அப்புறம் கொஞ்சமா சால்னா ஊத்தி மிக்ஸ் பண்ணி கூட கொடுப்பாங்கல்ல, சோ அதையும் மக்கள் விரும்பிதான் சாப்பிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் மொறுமொறுன்னு சாலட் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது மக்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு தொழிலாக செஞ்சு கூட நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

பொதுவாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் போட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போகிறோன்னா நம்ம போகிற என்ட்ரன்ஸ்லையே ஒரு சில கண்கள்லாம் அப்படியே குறுக்குறுன்னு நம்மளே பார்க்கும். இதோ பார்க்காதத பார்த்த மாதிரி ஷாக்கில் இருப்பாங்க. ஒரு சில வாய்கள்லாம் எதையோ சொல்லி முணுமுணுத்துட்டே இருக்கும். சில வாய்கள்லாம் அப்படி என்ன பண்ணன்னு தெரியாமல் அங்கேயுமாக கோணும். ஆனால் அவங்களுக்கு தெரிகிறதே இல்லைங்க, சில பெண்கள் வந்து மேக்கப் போடுறது அழகுக்காக மட்டும் இல்லாமல் அவங்களோட தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யணும். ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்க்கோ இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம மேக்கப் போட்டுட்டு போகிறது மூலமாக நம்மளால் சிறப்பாக அங்கே செயல்பட முடியுங்கிறத ஒரு சில பெண்களோட நம்பிக்கைன்னு கூட சொல்லுவாங்க. அப்படி பெண்கள் போடுற மேக்கப்பில் பல வகை இருக்குங்க. அந்த எல்லா மேக்கப் பொருளுக்குமே அடிப்படையான ஒரு அழகு சாதன பொருள் என்னது? ஃபவுண்டேஷன். அதை நம்ம சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளோட மேக்கப் சரியாகவும் கச்சிதமாகவும் பார்க்க அழகாகவும் இருக்கும். அப்படி நம்மளோட சருமத்தோட நிறம் அதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபவுண்டேஷனை நம்ம தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான நெய்தல் பெண் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் மதி. முதல்ல நம்மளோட சருமத்தோட வகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசை அதிகமாக இருக்கும், அவங்களோட சருமத்தை வந்து ஆயில் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வறண்டு பே ட்ரையாக இருக்கும், அதை ட்ரை ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு தன்மையுமே கலந்துருக்கும், அதை வந்து காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து உணர்திறன் அதிகமாக இருக்கும், அதை வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம சருமம் முதல்ல எந்த தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இப்போ ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க வந்து ஆயில் ஃப்ரீ மேட் ஃபினிஷ் அப்படிங்கிற ஃபவுண்டேஷனை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா நம்ம மாய்ஸ்சரைசிங் ஃபவுண்டேஷனை பயன்படுத்தலாம். இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கிறவங்க நம்மளோட சருமத்துக்கு ரெண்டு ஃபவுண்டேஷனுமே கலந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சருமத்துக்கு பாதிப்பு உண்டாக்கும் மூலப்பொருட்கள் சேர்க்காத ஃபவுண்டேஷனை நம்ம பயன்படுத்துறது நல்லது. ரெண்டாவதாக நம்மளோட சருமத்தோட நிறம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகம் வேற கலரில் இருக்கும், கழுத்து வேற கலரில் இருக்கும். இப்படி ரெண்டுமே வேற வேற நிறத்தில் இருக்கிறவங்க வழக்கம் போல நம்ம மணிக்கட்டு பகுதிக்கு உள்பக்கமாக பூசி பார்த்து அப்படி ஃபவுண்டேஷனை வாங்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம முகம் அப்புறம் கழுத்துக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தாடை பகுதியில் நம்ம ஃபவுண்டேஷனை பூசி பார்த்து வாங்குறதாங்க சிறந்தது. நிறைய ஃபவுண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அதிகமாகும் போது நம்மளோட சருமத்தோட சேர்ந்து அது வந்து ஆக்சிடேஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரம் கழித்து நம்மளோட சருமத்தோட கலரே மாறிடும். அதனால் நம்ம ஃபவுண்டேஷனை செலக்ட் பண்ணும்போது நம்ம தாடையில் பூசி ஒரு 5-10 நிமிஷம் காத்திருந்து அதோட நிறம் அப்புறம் நம்மளோட சருமத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா அப்படின்னு சோதிச்சதுக்கு அப்புறம் தாங்க அதை நம்ம வாங்கிக்கணும். மூணாவதா அண்டர்டோன். நம்ம சருமத்தோட மேற்பரப்புக்கு அடியில் இருக்கிற நுட்பமான நிறத்தை தாங்க நம்ம அண்டர்டோன் சொல்லுவோம். இது வந்து மஞ்சள் இல்லைனா வார்ம் சொல்லுவாங்க, ரோஸ் இல்லைனா கோல்ட், நியூட்ரல், இப்படி மூணு விதமாக அண்டர்டோன்லாம் இருக்கும். நம்மளோட ஸ்கின் டோனுக்கு மட்டும் இல்லாமல் அண்டர்டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபவுண்டேஷனை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நிறைய ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த அண்டர்டோன் கீழே வரும் அப்படிங்கிறத வெளிப்பகுதியிலே குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ ஃபவுண்டேஷன் கோட்ல வந்து என்ன அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா அது நியூட்ரல். இது ரெண்டு வகையான ஸ்கின் உள்ளவங்களும் பயன்படுத்திக்கலாம். இப்போ சீன் போட்டிருந்துச்சுன்னா அது கோல்டு, அப்புறம் டபிள்யூ போட்டிருந்துச்சுன்னா அது வார்ம், வார்ம் அண்டர்டோனை குறிக்கும். இப்போ என்னோட ஸ்கின் ஒரு சில நேரங்களில் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ஒரு சில நேரங்களில் ரொம்ப ட்ரையாக இருக்குது, இல்லை சில நேரங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, எதுவுமே போட்டால் எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த நேரங்களில் நீங்கள் வந்து உங்களோட அழகுக்கலை நிபுணர்கிட்ட கேட்டுக்கூட உங்களோட சருமத்துக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷனை வாங்குறது ரொம்பவே நல்லது. இனிமே உங்களோட சருமத்துக்கு ஏற்ற ஃபவுண்டேஷனை எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும்னு தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸ எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஒருத்தங்க ஒரு விஷயத்துல தன்னை நிலையா வச்சுக்கிறதுக்காக எடுக்கிற ஒரு முடிவு தாங்க தீர்மானம்னு சொல்லுவோம். இது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சூழல்ல எடுக்க வேண்டிய மாதிரி இருக்கும். ஆனா எல்லாருமே ஒரே நாள்ல ஒரு சில தீர்மானங்களை எடுத்திருப்போம். என்னைக்கு? ஆமாங்க, ஆங்கில புத்தாண்டான ஜனவரி 1ஆம் தேதி தான். கடைபிடிக்கிறோமோ இல்லையோ கட்டாயமா ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்போம். இதுல ஒரு சிலர்லாம் எடுத்த தீர்மானத்தை எந்த ஒரு சூழ்நிலையும் கரெக்டா கடைபிடிச்சிடணும் கடைபிடிச்சிட்டு வருவாங்க. சிலரை பாத்தீங்கன்னா நம்ம என்ன தீர்மானம் எடுத்தோம் அப்படிங்கறதே மறந்துடுவாங்க. ஒரு சிலருக்குலாம் அடுத்தவங்க என்ன தீர்மானம் எடுத்திருக்காங்கன்னு கேட்டு வச்சுக்கிட்டு எப்பவாச்சும் அவங்க அதுக்கு எதிர்மறையா நடக்கும்போது அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தீர்மானங்கள்லாம் எடுக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா தீர்மானங்கள்லாம் எடுக்கும்போதுதான் அது நம்மளோட முன்னேற்றத்திற்கும் நமக்கான சவால்களை எதிர்கொள்றதுக்கும் உதவியா இருக்கும். ஸோ இந்த தீர்மானத்தை குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுப்பாங்க. அப்படி பெண்கள் என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் நினைச்சிருக்கீங்க நேதல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்குது நான் மதி. முதல்ல நம்ம காலையில எந்திரிச்சதுமே யோகாசனம், தியானம், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சின்னு ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சு நம்மளோட நாளை தொடங்கிக்கணுங்க. அப்படி நம்ம செய்யும் போது நம்மளோட அந்த நாள் நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பயிற்சி வகுப்பு போதுக்கு நம்ம ரெடி ஆகணும். தினமும் புத்தகத்தை வாசிக்கிற பழக்கத்தை நமக்கு நாமே நம்ம கொண்டு வரணுங்க. ஏன்னா நம்ம மொபைல்ல நோண்டுறதையோ இல்ல மத்தவங்க கிட்ட தேவையில்லாத பேச்சை வளர்த்துக்கிறதுக்கு பதிலா புத்தகங்களை படிச்சோம் அப்படின்னா நம்மளோட அறிவை நம்ம இன்னும் வளர்த்துக்கலாம்ல. மூணாவதா மாசந்தோறும் நம்மளோட இலக்கை அடையிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம திட்டம் போடணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் நம்ம திட்டமிட்ட செயலை செய்யறதுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கறதையும் நம்ம எழுதி வச்சுக்கணும். அது ஒரு சின்ன சேவிங்ஸா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கான வழிகளா கூட இருக்கலாங்க. நாலாவதா சமூக ஊடகங்கள்ல இருந்து வாரத்துல ஒரு நாளாச்சும் நம்ம விலகி இருக்கிறதோட நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறதே நம்ம கவனிச்சு வச்சுக்கணும். அஞ்சாவதா நம்ம சரியான வழியில தான் போறோமா இல்ல வழி மாறுறோமா அப்படின்னு டெய்லி நம்மளை பத்தி மட்டுமே அரை மணி நேரம் நம்ம சிந்திக்கணுங்க. ஆறாவதா நம்ம ஏதாவது ஒரு செயல்ல சின்னதா வெற்றி அடைஞ்சாலுமே அதை நம்மளோட குடும்பத்துக்குடையோ நம்மளோட உண்மையான நண்பர்கள் கூடவும் நம்ம சேர்ந்து அதை கொண்டாடணும். ஏழாவதா நம்ம எவ்வளோ வேலை பிஸியில் இருந்தாலும் சரி இல்லை நம்மளோட வேலையில் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் சரி நம்ம ஒழுங்காக தண்ணி குடிக்கணுங்க. அதாவது நமக்கு தேவையான அளவு ஒரு நாளைக்கு 8 to 10 டம்ளர் தண்ணியாச்சும் குடித்து நம்மளோட உடம்பை நம்ம நீரேற்றமாக வச்சுக்கணும். எட்டாவதா தினமும் ஆரோக்கியமான புது சமையலை எப்படி செய்யலாம்னு நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சமையல் செய்யறது பெண்களோட வாழ்க்கையில முக்கியமான பங்குனே சொல்லலாங்க. ஸோ அதனால புதுசு புதுசா ஆரோக்கியமான சமையலா நம்ம செய்ய கத்துக்கணும். ஒன்பதாவதா தினமும் 7 to 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம தொந்தரவு இல்லாம தூங்கணுங்க. அப்படி தூங்குறத ஒரு கட்டாயமான செயலாவே நம்ம வச்சுக்கணுங்க. பத்தாவதா அடிக்கடி டீ காஃபி குடிக்கிறதையும் அதிகமான சர்க்கரை கலந்த உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு பதிலாக ஆரோக்கியமான என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும். 11வது மாசம் ஒரு தடவை இல்லைனா வாரத்துக்கு ஒரு தடவை பட்ஜெட் போட்டு அதுக்குள்ளேயே செலவு செய்ய நம்ம பழகிக்கணுங்க. 12வது நம்மளோட வருமானத்துல 10% to 20% நம்மளோட எதிர்கால தேவைக்காக நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தையும் நம்ம ஒரு தீர்மானமா எடுத்துக்கணும். 13வது முதலீடுக்கான திட்டங்களை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 14வதா நம்மளோட குடும்பத்துல இருக்கிறவங்க கூட நம்ம அதிக நேரத்தை செலவிடுறதுக்கான திட்டங்களை போடணும். ஸோ இப்படி நம்ம எடுக்கிற ஒரு சில தீர்மானங்கள் மூலமா நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் நம்ம ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நம்ம பார்த்துக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாம் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று பாட்டு பாடவா மற்றும் குணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: அடுத்த சிச்சுவேஷன் ஹீரோக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. சோ அவரு ஏதாவது யாருக்கா லெட்டர் எழுதினா கூட இப்ப எனக்கு எதுன்னா நான் எழுதிதான் அவருக்கு சொல்ல வேணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சோ அவர் என்ன பண்றாருன்னா காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு ஆசைப்படுறாரு. சோ காதலிக்கிட்டே சொல்லி அவ திருப்பி
1: காதலி பக்கத்திலே இருக்கு, கிராமத்துல எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு என் மானுக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க, இல்ல என் காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கதாநாயகன் ஒரு தற்குறி, காதலிக்கு லெட்டர் எழுதணும், படிக்க தெரிஞ்ச பொண்ணுங்கிறது அந்த காதலி மட்டும்தான், அவளுக்கு எழுதுற காதல் கடிதத்தை அவளை விட்டே எழுத சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசமா
2: பாட்டு எழுதணும் பாட்டுல. அன்புள்ள அத்தான் வணக்கம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று பாட்டு பாடவா மற்றும் குணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான்.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகிறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட

0: நிறுத்து. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
1: காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த வெயிலுக்கு மோர் குடிக்க யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆனா அந்த மோருக்கு உள்ள போட்டிருக்கிற கருவேப்பில புதினாதான் மோர் குடிக்கும் போது ரொம்பவே தொந்தரவா இருக்கும். அப்படி இல்லாம ஒரு ப்ராப்பரான மோர் ரெசிபி தெரிஞ்சுக்கலாமா? இஞ்சி, பச்சை மிளகாய், மாங்காய், கருவேப்பில, கொத்தமல்லி, புதினா, அது கூட உப்பு தேவையான அளவு எடுத்துட்டு கெட்டி தயிரோட சேர்த்து ஒரு மிக்சியில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி அடிச்சு எடுத்தோம்னா எல்லாமே அரைஞ்சு வந்துடும். அப்புறம் அதை வடிகட்டி கொஞ்சம் வெள்ளரிக்காய், கேரட் போட்டு குடிச்சா ஒரு ப்ராப்பரான மோர் ரெடி. இந்த மாதிரியான முறையில ஒரு மோர் செய்யும் போது அது நார்மலா குடிக்கிற மோரை விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குடிக்கும் போது இந்த கருவேப்பில புதினா இதோட தொல்லையுமே இருக்காது.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று பாட்டு பாடவா மற்றும் குணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட்டு தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்

0: 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்னா. எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று பாட்டு பாடவா மற்றும் குணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இதை சாப்பிட்டா அபிராமி வருவாளா?
2: முதல்ல தூக்கம் வரும்.
1: அபிராமி
2: வருவா, நீ படு.
1: தூக்கம் வரலையே.
2: வரும், படு.
1: தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
2: வரும், அதுவும் வரும்.
1: காத்தே வரல.
2: வரும்,
1: அத போட்டா சத்தம் தான் வரும். வரும்,
2: வராது.
1: வரும், அன்னைக்கு வந்தத எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4 வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று பாட்டு பாடவா மற்றும் குணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜபகர் அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: சின்ன சின்ன சிந்தனைகள் தான் மிகப்பெரிய சாதனைகளுக்கு அடித்தளமாக இருக்கிறது. ஒன்னும் இல்லை, நீங்க காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்வீங்க? ப்ரஷ் பண்ணுவீங்களா? பல் தேய்ப்பீங்களா? தேய்க்க மாட்டீங்களா? தேய்க்கணும். பல் தேய்க்கிறது ரெண்டு விஷயத்துல நல்லது. ஒன்னு நமக்கு நல்லது, ரொம்ப முக்கியம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நல்லது. அதனால பல்லு என்றைக்குமே காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது, ஹார்லிக்ஸ் குடிக்கக்கூடாது. ப்ரஷ் பண்ணிட்டு தான் டீ சாப்பிடணும். பெட் காஃபின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்களேம்மா, அப்படின்லாம் சொல்லக்கூடாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணணும். ஆனால் காலம் காலமாக நம்ம இதை செஞ்சிட்டு இருக்கிறோம்ல. இந்த ப்ரஷ் எப்படி உருவாச்சுன்னு யாருக்கா தெரியுமா? எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? 1770 இங்கிலாந்தில் ஒரு இளைஞர் இருந்திருக்கிறார். அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு கலவரத்தில் ஈடுபட்டாருன்னு சொல்லி அவரை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ரொம்ப எரிச்சலாக இருந்திருக்கு, பயங்கரமாக போரடிச்சிட்டே இருந்திருக்கு. என்ன செய்யன்ட்டு அப்படியே சுற்றி சுற்றி வர்றார். ஒரு நாள் அவங்களுக்கு கறிக்குழம்பு போட்டிருக்கிறாங்க சாப்பிட்றது. நல்ல இனியலமான ஒரு வலுவான எலும்பு அதில் இருந்திருக்குது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த எலும்பை நல்லா கழுவிட்டு சும்மா கடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறார். இப்போ கடிக்க கடிக்க இவருடைய அந்த பல் நுனிப்பட்டு அந்த எலும்புடைய நுனியில அப்படி சின்ன சின்ன ஓட்டையா விழுந்திருக்கு. இவங்க தூங்குறதுக்கு அங்க வந்து கம்பளி கொடுப்பாங்க, இந்த விலங்குகளின் முடியால செய்யப்பட்ட கம்பளி. அந்த கம்பளியிலிருந்து ஒரு 5-6 முடி அப்படி பிச்சு அந்த ஓட்டையில வச்சு அதை வச்சு மறுநாள் பல் தேய்ச்சிருக்கிறார். அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்களாம், உப்பு கறி இதை பஞ்சு வச்சோ இல்ல துணி வச்சோ தான் பல் தேய்ப்பாங்களாம். இதை வச்சு அவர் பல் தேய்ச்சி பார்த்துருக்கிறாரு. ரொம்ப நல்லா வாய் சுத்தமாக இருந்திருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் முடிவு பண்ணியிருக்கிறார், ஜெயிலிருந்து வெளியில் வந்த உடனே அதையே பிளாஸ்டிக்கில் செஞ்சு அந்த பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷையும் பிளாஸ்டிக்கில் செஞ்சு விஸ்டம்ங்கிற பெயரில் விற்பனை செஞ்சுருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தின் நம்பர் 1 ப்ரஷ் வந்து விஸ்டம் டூத் ப்ரஷ் தான். யோசிச்சு பாருங்கள், சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட ஒரு மாற்று சிந்தனையோடு சிந்தித்தவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இப்போ நம்ம இந்த நிறைய பொருட்கள் புதுசு புதுசாக அறிவியல் உலகம் கண்டுபிடிக்கிறது. அது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க என்ன ஆகும்னா, அது தோற்றம் மாறிக்கிட்டே வரும். பார்த்துருக்குறீங்களா, முதல் உரல் எப்படி இருந்தது? உரலாக தான் இருந்தது. உரல் கீழே இருக்கும், அந்த குழவி தான் ஆடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அது கிரைண்டராக ஆடும்போது என்னாச்சு? குழவி அது பார்த்துக்கிட்டு இருக்கும், கிரைண்டர் கடை கடை கடை கடைன்னு சுற்றிக்கிட்டே இருந்தது. அப்புறம் மறுபடியும் என்னாச்சு? அதுவே மாவை கொட்டும், கொட்டுச்சுல சில இது அதுவே மாவை வெளியில் எடுத்து கொடுக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவே தோசை சுட்டு கொடுக்கும். இப்போ தோசை சுட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மிஷின் வந்துருக்கு. சில பேர் இது எல்லாத்தையும் ஓரமாக தூக்கி வச்சுட்டு தோசை மாவு வாங்கிட்டு வந்து தோசை சுடுவாங்க. இப்போ ஒரு கிரைண்டர் அப்படிங்கிறதுல இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல. எல்லாத்துலேயும் இந்த மைக்கில் இருந்து, இந்த போடியம்ல இருந்து, நம்ம உட்கார்ற சேர்ல இருந்து, எல்லா பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்ததோ அதுலேருந்து நிறைய மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட போது என்ன தோற்றத்தில் இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு பொருள் இருக்கு, என்ன தெரியுமா? சேஃப்டி பின். சேஃப்டி பின் மொதல் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அதே வடிவத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. அதில் கலர் மாற்றுவாங்க, கோல்டன் கலரில் பண்ணுவாங்க, கல் வைப்பாங்க, ஆனால் சேஃப்டி பின் அதே வடிவத்தில் தான் இருக்கும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 1000 plus designs. ஒரே floorல விரிந்து கிடக்குற அழகு கடல். இது வெறும் டைல்ஸ் மால் இல்ல, உலகத்தின் புது முகவரிய தேடி தரும் கலைக்கூடம்.
1: பல லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பரப்புல கண் சிமிட்ட மறக்கிற பிரமிப்பு. உலகத்தோட லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊர்ல ஒரே இடத்துல. பார்க்க பார்க்க தீராத தரிசனம்.
0: அனுஜ் டைல்ஸ் மால், தமிழ்நாட்டின் biggest single floor showroom. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: 1849 வருஷம், வால்டர் ஹண்ட் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளர். எதையாவது ஒண்ணு புதுசா கண்டுபிடிக்கணும், முயற்சி பண்ணி அதுக்கு நிறைய செலவு பண்ணி கடன் ஆகி, அவருக்கு கடன் கொடுத்தவங்களும் அவர் மேல ஒரு வழக்கு போட்டு அவரை தூக்கிட்டு போய் ஜெயில போட்டாங்க. ஜெயில உட்காந்துக்கிட்டு என்னடா அடுத்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கிறார். அங்க ஒரு கம்பி கிடந்திருக்கு, ஒரு நீளமான கம்பி. அதை சும்மா இருக்கும்போது அப்படியே வளைச்சு பார்த்துருக்கிறார். வளைச்சு பார்க்கும் போது அதை இப்படி வளைக்கும் போது ஒரு லாக்கு மாதிரி இருந்ததுன்னா, இந்த பெண்கள் உடை உடுத்தும் போதோ ஏதாவது பிஞ்சு போனா மாட்டுறதுக்கோ இது ஒரு பின்னா இருக்குமே அப்படின்னு அதை யோசனை பண்ணி சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தவுடன் அவர் கண்டுபிடித்து முழுமையாக உருவாக்கியது தான் சேஃப்டி பின் என்று நாம் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சின்ன சிறிய ஒரு பொருள். இப்ப யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன யோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் சிறைச்சாலையில் இருந்து வந்தாலும் கூட சிகரங்களை தொட முடியும் என்பதுதான் இந்த சின்னஞ்சிறிய சுடர் நமக்குள்ள ஏற்றி வைக்கிற ஒரு மிகப்பெரிய விளக்கு. அதனால சின்ன சிந்தனை தானே, சின்ன உயிர் தானே என்று நாம யாரையும் எதையும் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் அமெரிக்காவுக்கு அதிபரா இருந்தார், அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு நாள் வாஷிங்டனுக்கு கோச் வண்டியில போயிட்டு இருக்கிறார். காலையில ரொம்ப அழகா கோட் ஷூட் எல்லாம் போட்டு அன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்மானத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு. அந்த சபையெல்லாம் கூடியிருக்குது, ஒரு கோச் வண்டியில போயிட்டு இருக்கிறார். ஒரு பொதகுழியில ஒரு குட்டி பன்றி குட்டி விழுந்து உயிருக்காக கத்திக்கிட்டு இருக்குது, வீ வீ வீன்னு கத்துது. உடனே இவர் அந்த ஓட்டுநரை நிப்பாட்ட சொல்லி, இருங்கிறங்க, என்னமோ சத்தம் கேக்குது. போய் பார்த்தா பொதகுழியில ஒரு பன்னிக்குட்டி உயிருக்காக கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்குது. உடனே இவர் வேகமா போய் அந்த பன்னிக்குட்டியை காப்பாத்தி அதை கழுவி அதை பத்திரமா ஒரு இடத்துல விட்டுட்டு லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால வாஷிங்டனுக்கு வந்துட்டார். அவருடைய அந்த அழகான ட்ரெஸ் முழுக்க சேரும் சகதியுமா இருக்கு. அந்த உறுப்பினர்கள்லாம் கேக்குறாங்க, என்ன நீங்க எவ்வளவு பெரிய அதிபர், முக்கியமான மீட்டிங்க்கு இப்படி வந்திருக்கிறீங்க? இல்ல இல்ல, ஒரு பன்றிக்குட்டி உயிருக்காக போராடிட்டு இருந்தது, அதை காப்பாத்திட்டு வர்றேன், அதனால லேட்டா வேற ஆனதுனால இதே உடையோட வந்துட்டேன். எல்லாரும் பாராட்டி இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய அதிபர், நீங்க நினைச்சா அந்த டிரைவரையே கூட்டு போய் காப்பாத்த சொல்லியிருக்கலாம், இல்ல யாரையாவது ஒருத்தரை வர சொல்லி காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம், நீங்களே இறங்கி காப்பாத்துனீங்க பாருங்க, உண்மையிலேயே நீங்க ரொம்ப கிரேட், நீங்க தாங்க பெரியவர் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் சொல்லியிருக்கா, தயவு செஞ்சு என்னைய புகழாதீங்க, அந்த பன்னிக்குட்டி உள்ள விழுந்த உடனே அந்த சத்தத்தை பார்த்து அது உயிருக்கு துடிச்சதை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள ஒரு முள் குத்திருச்சு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்குள்ள ஒரு முள் குத்திருச்சு, அதை நான் காப்பாத்தி பத்திரமா விட்டதுக்கு அப்புறம்தான் அந்த முள் என்னிடமிருந்து சென்றது, இது பொதுநலம் கிடையாது, என்னுடைய சுயநலம் அப்படின்னார். நம்ம என்ன நினைப்போம், இன்னொரு உயிருக்கு உதவி செய்யறது பொதுநலம்னு நினைப்போம், உண்மையிலே அது பொதுநலம் அல்ல, நம்முடைய மனதின் சுயநலம் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் அடுத்த உயிருக்கு உதவுறதை பத்தி நம்ம பெருமைப்படவே மாட்டோம்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் OSFM 90.4
1: வெயில் காலம்ங்கிறது பலாப்பழம், நுங்கு, இளந்தப்பழம், கொடுக்காப்புளி, தர்பூசணி இந்த மாதிரியான பழங்களுக்கு சீசனாவே இருந்தாலும் இந்த சீசன்ல நிறைய பேரும் எதிர்பார்க்கிறது வெள்ளரிக்காய் தாங்க. அந்த வெள்ளரிக்காய சாதாரணமா கடிச்சு சாப்பிடுறதோ இல்ல உப்பு மிளகாய் பொடி வச்சு சாப்பிடுறதை தாண்டி மிக்சியில வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, உப்பு, சீரகத்தை போட்டு அடிச்சு வடிகட்டாம அது கூடயே மோர் கலந்து சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி, முகத்தை இளமையா வச்சுக்கிறோம், இளநர வர்றதையுமே இந்த ஜூஸ் தடுக்குதான். அதனால வெயில் காலத்துல குளிர்ச்சிக்காக இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ கூட செஞ்சு குடிச்சுக்கலாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் OSFM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேணா, இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு. இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு?
2: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு நம்ம உதவி செய்யறோம்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன் உதவி செய்யறோம்? ஒருத்தர் கீழே விழுந்துட்டார், ஓடி போய் எதுக்கு நம்ம தூக்கி விடுறோம்? அவர் விழுந்த உடனே நம்ம மனசு அடிபட்டுருச்சு. அவருக்கு காலில் அடிபட்டிருக்கலாம், இல்ல கையில அடிபட்டிருக்கலாம். அதை பார்த்த உடனே நமக்கு என்னாச்சு? மனசுல அடிபட்டுருச்சு. அவரை காப்பாத்தி தூக்கி விட்டு அவர் நடந்து போனதுக்கு அப்புறம் நம்ம மனசு சரியாயிருச்சு. அப்ப நம்ம மனசுக்காகத்தான், நம்முடைய மகிழ்ச்சிக்காகத்தான் இன்னொரு உயிருக்கு உதவி செய்கிறோமே தவிர அது பொதுநலம் இல்லை என்பதை மனசுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுன்னா என்னது? உங்ககிட்ட ரெண்டு பேனா இருந்தா பக்கத்துல உள்ளவங்களுக்கு பேனா இல்லைன்னா கொடுக்கணும், இல்லையா அடி வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? இப்ப இன்னொரு உயிருக்கு உதவி செய்வது என்பது பெருமைக்குரிய விஷயம் அல்ல, அது உயிரின் இயற்கை என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம்தான் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க நம்மளை விட்ட பெரியவங்க, நம்ம டீச்சர்ஸ், நம்மளுடைய பெற்றோர்கள், நம்ம பக்கத்துல இருக்கிற உறவினர்கள்ட்ட எல்லாம் நீங்க பேசும்போது பாருங்க, திடீர்னு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் எப்படி உருவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயம்தான் அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, ஒரு ஏற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். சின்ன விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆபத்துல, ஒரு தோல்வியில, ஒரு தேவையில்லாத விஷயத்துல சிக்கினதும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தின் மூலமா தான் இருக்கும். நம்ம எப்பயுமே பெரிய பாறையில முட்டி கீழே உள்ள மாட்டோம், சின்ன சரளக்கல் தடுக்கி தான் உழுவோம். அதனால சின்ன விஷயம்தானே, நீ எதையும் அலட்சியமாக நினைக்க கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம் வாழ்க்கையின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறது என்பதை நாம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வீடு எவ்வளவு பெருசா இருந்தாலும் கதவு அதை விட சிறியதுதான். கதவு எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் பூட்டு அதை விட சிறியதுதான். பூட்டு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை திறக்கிற சாவி சின்னஞ்சிறியதாகத்தான் இருக்கும் என்றால், எவ்வளவு பெரிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றாலும் அதை சின்னஞ்சிறிய விஷயத்திலிருந்துதான் தொடங்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க யானையெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? யானை எவ்வளவு பெருசா இருக்கும், பெரிய யானையா இருக்கும். ஆனா அதை கட்டுற சங்கிலி சின்னதா இருக்கும். ஒரு சின்ன சங்கிலி மிகப்பெரிய யானையை கட்டி போட்டு விட முடியும் என்றால், சின்ன சின்ன விஷயங்களில் தான், சின்ன சின்ன சுடர்களில் தான் நம் வாழ்க்கைக்கான வெளிச்சங்கள் இருக்கிறது என்பதை இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன நெருப்புனா ஜில்லுன்னு இருக்கும், சின்ன நெருப்பு தானே போய் கையை விடுவோம் அப்படின்னு தொட முடியுமா? அது ஜில்லுன்னு இருக்காது. அதனாலதான் பாரதி சொன்னான், அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்று சொன்னான். சின்ன நெருப்பாக இருந்தாலும் அது ஒரு காட்டையே அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது என்பதால், சின்ன சின்ன விஷயங்களில் நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். திடீர்னு கரண்ட் போயிடுது, இருட்டா இருக்குது. அந்த இருட்டுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு ரொம்ப பெரிய வெளிச்சம் தேவையா? ஒரு சின்ன தீக்குச்சியை பொருத்தி ஒரு சின்ன மெழுகுவத்தி ஏத்தினாலே வெளிச்சம் வந்து விடுகிறது தானே. அது மாதிரி நம்மளுடைய அறியாமை, நம்முடைய வறுமை, நம்மளுடைய இயலாமை, நம்முடைய ஏழ்மை, இந்த இருட்டிலிருந்து நம்ம வெளியில வருவதற்கு வாசிப்பு, கல்வி, அறிவு என்கின்ற சின்ன சின்ன சுடர்களை கையில் ஏந்தி கொண்டே மிகப்பெரிய வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் நிச்சயமாக நடை போட முடியும். அதனால உங்களுக்கு குட்டி குட்டி விஷயமா தான் கொண்டு வந்திருக்கிறேன்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இனி உலகம் என் கை.
2: நானும் கூட
1: பகைவர்கள் படித்து பேசுவார்கள், நண்பர்கள் உயர்த்தி பேசுவார்கள், காதலன் அனைத்து பேசுவான், காதலி அழைத்து பேசுவான். ஆனால்

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம்.

0: நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: ஒரு சின்ன பொன்மொழி நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு சின்ன குறும்படம், ஒரு சின்ன சிறுகதை, இல்ல ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஹைக்கு அப்படின்னு ஒரு கவிதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சின்ன கவிதை தான் இருக்கும். கொஞ்சம் திங்கக்கிழமை காலையில வந்த எரிச்சலா தானே இருக்குது, ஏண்டா திங்கக்கிழமை வருது அப்படின்றது. கொஞ்சம் விருப்பம் இல்லாம தான் பல நேரங்களில் இருக்கிறது. இத ஹைக்குவா ஒருத்தர் எழுதியிருக்கிறார். பழ புகழேந்தி அப்படின்றவர் ஒரு ஹைக்குவா எழுதியிருக்கிறார். குழந்தைகள் பள்ளிக்கு நடந்து வருகிறார்கள், வீட்டுக்கு ஓடி போகிறார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கு நடந்து வருகிறார்கள், வீட்டுக்கு ஓடி போகிறார்கள். ஸ்கூல் விட்ட உடனே பட்டார்னு ஓடி போயிடுறோமா இல்லையா? எப்பா விடுதலை கிடைச்சிருச்சு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி போயிடுறோம். எவ்வளவு அழகா இவ்வளவு பெரிய விஷயத்த ரெண்டு வரியில ஒரு ஹைக்குள்ள வச்சிருக்கிறார். செங்காந்தாள் அப்படிங்கிறவர் இதே விஷயத்த இன்னும் அழகா சொல்றார். குழந்தைகள் பள்ளிக்கு கால்களோடு வருகிறார்கள், சிறகுகளோடு வீடு திரும்புகிறார்கள். பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது கால்களோட வர்றாங்க, வீட்டுக்கு போகும்போது சிறகுகளோட போயிடுறாங்க, பறந்து போயிடுறாங்க. எவ்வளவு அழகான மன்றாடம் பார்க்கிற அந்த குழந்தைகளின் மனப்பான்மையை சின்ன சிறிய ஹைக்குவாக அவரால் வடிக்க முடிந்திருக்கிறது. இது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சின்ன சின்னதா நம்ம பார்க்கிறதை எழுதி பதிவு செய்யலாம். நீங்க நிறைய மெரினா பீச் மாதிரிக்கெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா? ஏதோ கடற்கரை ஊருக்கு போயிருப்பீங்க. போனப்ப அங்க சின்ன பிள்ளைங்கெல்லாம் பலூன் வித்துட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்க. அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? நம்மளை எல்லாம் படிக்க வச்சிருக்கிறாங்க, நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறோம், ஆனா பாவம் இந்த பையன் இந்த பொண்ணு நம்ம வயசுதான் இருக்கும், அவங்க பலூன் வித்துட்டு இருக்கிறாங்களே, ஒரு மாங்காய் வித்துட்டு இருக்கிறாங்களே, ஏதோ பொம்மை வித்துட்டு இருக்கிறாங்களேன்னு வருத்தப்படுவீங்கல்ல. இதை ஒரு கவிஞர் பாக்குறார். அதை அவர் எப்படி பதிவு பண்றார் அப்படின்னா, கடற்கரையில் பலூன் விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயசுதான். கடற்கரையில் பலூன் விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயதுதான். இந்த இதை படித்த உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு அந்த துயரத்தின் ஒரு சாறு இறங்குகிறதா இல்லையா? நிறைய எங்கள் ஊர் பக்கம் மதுரை தான் பக்கம் வரும்போது ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் ஏதாவது ஒன்று விற்பாங்க. ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலையும் கொய்யாப்பழம், வெள்ளரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விற்பாங்க. ஒரு சின்ன பொண்ணு வெள்ளரிக்காய் வித்துட்டே வருது. இதை நம்ம பார்க்கும்போது வருத்தம் தான் படுவோம். ஆனால் ஒரு கவிஞர் பார்க்குறாரு, ஒரே வார்த்தை தான் கேப்பா அப்படின்ற ஒரு கவிஞர், ஒரே வார்த்தை தான், வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன, என்ன ஒரு வார்த்தை பாருங்க. இனிமே அந்த மாதிரி குழந்தைகளை நாம் கடந்து வரும்போது இந்த கவிதையை கடந்து வரவே முடியாது இல்லையா? கவிதைக்கு என்ன ஆற்றல் உண்டு என்றால், அன்றாடம் நாம் எளிதாக கடந்து போகிற பல விஷயங்களை அவ்வளவு எளிதாக கடந்து போக விடாது. இனிமே இந்த மாதிரி குழந்தைகளை நீங்க பார்க்கும்போது இந்த கவிதை உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன அசைவை ஏற்படுத்திவிட்டு தான் போகும். அதே மாதிரி நீங்க நிறைய ஹோட்டல்ல நம்ம சாப்பிட போகும்போது பாத்தீங்க அப்படின்னா, இந்த பரிமாறுறவங்க சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க, நமக்கே வருத்தமா தான் இருக்கும். ஆனா அந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஆதரவே இல்லாத ஒரு பையன் ஹோட்டல்ல வேலை பார்க்கறான். அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கோயம்புத்தூரை சேர்ந்த நாகி பிரசாத் அப்படிங்கிறவர் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கிறார். ஏம்பா டே பையா சர்வர் என ஆளாளுக்கு அழைக்களிப்பவர் மத்தியில் யாரேனும் தம்பி என அழைத்தால் தன்னையும் அறியாமல் அருகில் போய் நின்று விடுகிறான் அந்த ஆதரவற்ற சிறுவன். ஹோட்டல்ல பரிமாறுற பையனுக்கு என்னங்க மரியாதை கொடுப்பாங்க? அவன் பேர் யாருக்காவது தெரியுமா? நம்ம எத்தனை உணவகங்கள போய் சாப்பிடுறோம், அவங்களுக்கு டிப்ஸ் வைக்கிறோம், அவங்கள அடிக்கடி கூட பார்ப்போம், ஆனா அவங்க பேர் நம்ம யாருக்காவது தெரியுமா? தேவையில்லை. அவங்க பெயரற்ற மனிதர்கள் நம்மளுடைய மனசுல. ஆனா அவனுக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அதை யாராவது கூப்பிட்டனும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஆனா எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க? சர்வர் இங்க வாப்பா, டே பையன் இங்க வாடா, டே இங்க வாடா, இப்படிதானே சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்டுட்டா அவனையும் அறியாமல் அவனுடைய மனசு அவங்களுக்கு பக்கத்தில் வந்து நின்று விடுகிறது என்றால், மனித நேயத்தை நாம் பரப்புவதற்கு பணம் செலவழிக்க வேண்டும் என்கின்ற தேவையில்லை, அன்பான 4 வார்த்தைகளை செலவழித்தாலே போதும்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்னக்கா உங்க பாத்ரூம் மட்டும் இப்படி பலபலன்னு இருக்கு? நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கரை தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்ளோ ஷைனிங்கா இருக்கு?
1: அதுக்கு காரணம் அனுஜ் ஸ்டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
0: WRW-ஆ?
1: அப்படினா வாட்டர் ரெபலன்ட் வால் டைல். தண்ணி சோத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கரைய பிடிக்காது. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
0: உப்பு கரை இல்ல, தண்ணி மார்க் இல்ல. தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ், அனுஜ் ஸ்டைல்ஸ் மால். அனுஜ் ஸ்டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வெயில் காலத்துல குளிர்ச்சிக்காக இளநீர், மோர், கம்பங்கூழ், நுங்குன்னு ஏகப்பட்ட உணவுகளை எடுத்துக்கலான்னு நிறைய பேருக்கு தெரியும். சரி, என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோமா? தெரிஞ்சுக்கலாம். முதல்ல புளிப்பு, காரம் அதிகமா சேர்க்கப்படுற இந்த புளிக்குழம்பு, காரக்குழம்பு மாதிரியான வகைகளை தவிர்க்கணும். ஏன்னா இது உடல் சூட்டையும் பித்தத்தையும் அதிகப்படுத்தும் அப்படிங்கறதுனால இந்த வெயில் நேரங்கள்ல எடுத்துக்காததுதான் நல்லது. ரெண்டாவதா காரமான உணவுகள். இதை தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூட்டால நீர்க்கடுப்பு, நீர்ல ரத்தம் வெளியேறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். மூணாவதா எண்ணெய் பலகாரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வடை, போண்டா, பஜ்ஜி அதோட சேர்த்து டீ காஃபி மாதிரி குடிக்கிறது பித்தத்தை தான் அதிகப்படுத்தும். அதனால முடிஞ்சவரை அதிகமான வெயில் சமயங்கள்ல தவிர்க்கிறது நல்லது. நாலாவதா அதிக காரமான பச்சை மிளகாய், மிளகு, மசாலா சேர்த்த சாப்பாடு. இது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தவும் அதிக அளவுல வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆசன வாயில எரிச்சல் கூட ஏற்படுத்தலாம். அஞ்சாவதா லீவு நாட்கள்ல குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச வகையில கடைகள்ல விக்கிற பரோட்டா, மைதா உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிடுறத தவிர்க்கிறது தான் இந்த கோடை காலத்துல சிறந்தது.
0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா

0: பஞ்சபகர் அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: சுத்தி எவ்வளவோ பேர் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்துக்குள் யாருகிட்டையும் சொல்ல முடியாத எத்தனையோ சுமைகளை வைத்து குமைந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கும் உணர்வு இருக்கும், அவங்களுக்கும் ஆசாபாசம் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு அன்பா ஒரு வார்த்தை சொன்னாலே அவங்களுக்கு அது போதுமானது. நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், காசு பணம் இருந்தாதான் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க, அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு காசு பணம் தேவையே இல்லை, அன்பான சொற்கள் போதும். இதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பதுதான் புத்தகங்களின், படைப்பாளிகளின், இலக்கியங்களின் வேலையாக இருக்கிறது. எங்கள் அடுத்த தலைமுறை மனிதநேயத்தோடு வளர வேண்டும் என்கின்ற அவர்களுடைய அக்கறைதான். அப்ப இந்த கவிதை மாதிரியான விஷயங்கள், சில வார்த்தைகளை மாற்றி போடும் போதே அந்த இது நமக்குள்ள ஒரு ஆழமான ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப சிற்பி இருக்கிறார்ல, சிலை செய்யறார்ல, அவருக்கு எதுங்க தெய்வம், சிலை செய்யறதுதான் அவருக்கு தொழில். இத பார்த்துட்டு ஒருத்தர் எழுதுறாரு, நமக்கு செய்யும் தொழிலே தெய்வம், சிற்பிக்கு செய்யும் தெய்வமே தொழில். ஒரு சின்ன முரண்பாடு, ஆனா அதுக்குள்ள எவ்வளவு ஒரு அழகியல் இருக்குது பாருங்க. ஒரு பறவையும் மனிதனும் பேசிக்கிறாங்க. இந்த பறவை சொல்லுது மனிதன்கிட்ட, நான் உணவு தேட வேண்டும், அதுதான் எனக்கு வேலை. பறவை சொல்லுது, மனுஷன் சொல்றான், நான் வேலை தேட வேண்டும், அதுதான் எனக்கு உணவு. இந்த ஒத்த வரியில ஒரு பறவை எவ்வளவு சுதந்திரமாக வாழுகிறது, மனுஷனுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கல பாருங்க. பறவைக்கு என்ன வேலை, சாப்பாடு தேடணும், சாப்பிடணும், அவ்வளவுதான். நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாய்த்திருந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம வேலை தேடணும், சம்பளம் வாங்கணும், வீடு பிடிக்கணும், ஒரு வாகனம் வேணும், ஒரு குடும்பத்தை உருவாக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த பணத்தை வச்சு சாப்பாடு சாப்பிடணும். ஆனால் ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம், ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணற்ற ஒரு வாழ்க்கை சூழல் மனிதனுக்கு இல்லை அப்படிங்கிறத ஒரு ரெண்டு வரியில இந்த வார்த்தைகள் அழகா சொல்லிடுது. துணி துவைக்கிற ஒரு தொழிலாளி, சலவை தொழிலாளி, அவர் துணி துவைச்சு காய போட்டிருக்கிறார், அந்த ஈரம் காயவே இல்லை. அப்போ அந்த துணி காயணும், அவருடைய துயரத்தை ஒரு கவிஞன் பதிவு செய்கிறான், நனைஞ்ச துணி காஞ்சாத்தான் காஞ்ச வயிறு நனையும். இப்படி நாம கவனிக்கவே படாத எவ்வளவோ மனிதர்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கை சூழலை ஒரு கவிதை மாதிரி பதிவு செய்வதற்கு வேற யாராலையும் முடியாது. அப்ப இதை நம்ம வாசிக்கும் போது ஒரு சலவை தொழிலாளியை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு தோணும்ல, ஐயோ இவருடைய துணி எல்லாம் காஞ்சி எல்லார்ட்டையும் இவர் கொடுத்தாதான் இவர் சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வருகிறது இல்லையா. இதுதான் ஒரு கவிதையின், ஒரு படைப்பின் வேலை. இதுதான் ஒரு சமுதாயத்தை ரொம்ப அழகாக கட்டமைக்க முடியும்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருகிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
9: கடவுள் மனிதன.

கதை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான். எத்தனை பெண் படைத்தான்.

அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்கவிட்டு ஆடராடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது VI Talks என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: எங்க ஊர்ல கண்மணி ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறார், நல்ல கவிஞர், நல்ல எழுத்தாளர். அவரு ஒரு கவிதை, குழந்தைகளை பத்தின ஒரு கவிதை தான். இப்ப நிறைய பேர் வாடகை வீட்டுல இருக்கிறவங்களும் இருப்பீங்க இல்லையா, எல்லாரும் சொந்த வீடு வாங்கிக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் அமையாது. வாடகை வீட்டுல இருந்துட்டு ஒரு 5-6 வருஷம் இருந்துட்டு வேற வீட்டுக்கு மாறுவோம்ல, பெரியவங்களுக்கே அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை வெளியில காமிச்சுக்க மாட்டோம், அதை சமாளிச்சுக்குவோம். ஆனா வாடகை வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களால அதை ஜீரணிக்கவே முடியாது. அப்ப இது நம்ம வீடு இல்லையா, இந்த வீடு நல்லா தானே இருக்கு, எதுக்கு இன்னொரு வீட்டுக்கு போகணும், ஏன் இவங்க நம்மள போக சொல்றாங்க, அவங்க மட்டும் அதே வீட்டுல இருக்காங்கன்னு 1000 கேள்விகள் இந்த குழந்தைகளுக்குள்ள வரும், 1000 வருத்தங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். அது பெரியவங்க உலகத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படி லட்சுமி குட்டின்னு ஒரு குட்டி பாப்பா, அவருடைய புத்தகம் பேரு லட்சுமி குட்டி தான். அந்த வாடகை வீட்டுல இருந்து கிளம்புற போது அந்த குழந்தையுடைய மனநிலைய அவர் ஒரு கவிதையாக பதிவு செய்திருக்கிறார். எல்லா பொருளையும் ஒரு வண்டியில ஏத்தி வச்சுட்டாங்க, வீடை காலி பண்ணிட்டு போறாங்க. எல்லாவற்றையும் ஏற்றி கொண்டு புது வீடு நோக்கி புறப்பட்டது வண்டி. சுவரில் தான் வரைந்திருந்த வாத்து குட்டியையும் ஏற்ற வேண்டும் என்று அழத் தொடங்கிவிட்டால் லட்சுமி குட்டி. இந்த சின்ன பிள்ளைங்க சுவர்ல எதையாவது வரைஞ்சி வச்சிருப்பாங்க, எனக்கு இதுவும் வேணும், இதையும் ஏத்தி விட்டு கூட்டு போங்க அப்படின்ற அந்த குழந்தைகளின் உலகம் இருக்கிறது இல்லையா, இது பெரியவங்களுடைய உலகத்துக்கு ரொம்ப வித்தியாசமான ஒன்று. அப்ப இதை நாம உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த குழந்தைகளின் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெல்லிய மனிதனையும் சாகாமல் நம்ம அவங்களை வளர்க்க முடியும். அந்த கவிதை உள்ளத்தோட நாம வளரும் போது இன்னொருத்தர் ரொம்ப அழகா சொன்னார், இன்னைக்கு ஆகுனா நம்ம எல்லாம் ஆங்கிலத்துல தானே அடிக்கடி பேசுறோம், யாராவது ஒரு பொருள் நமக்கு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு திரும்பி கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம், நன்றின்னு சொல்லுவோமா, தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோமா, ஏன்னா நம்மெல்லாம் தமிழர்கள் அப்படிதான் சொல்லணும், கரெக்டா. அதை ஒருத்தர் கவிதை எழுதி இருக்கிறார், இனியவன் அப்படிங்கிறவர், நன்றி மறந்தவன் தமிழன், நன்றி மறந்தவன் தமிழன் தேங்க்ஸ் சொல்லுகிறான். நன்றியை மறந்ததுனால தானே தேங்க்ஸ் சொல்றோம், நன்றி ஞாபகத்துல இருந்தா நன்றின்னு சொல்லியிருப்போம்ல, நன்றி மறந்தவன் தமிழன் தேங்க்ஸ் சொல்லுகிறான் அப்படின்னு எழுதியிருந்தார். இனிமே யார்ட்டையா தேங்க்ஸ்ன்னு சொல்லவும் டக்குனு இந்த ஒரு கவிதை வரும்ல, தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, நன்றி அப்படின்னு சொல்லணும், யாரையாவது பார்த்தா குட் மார்னிங் சொல்லக்கூடாது, வணக்கம் அப்படின்னு சொல்லணும். ஒரு சின்ன கவிதை நமக்குள்ளே நம்முடைய மொழி அறிவையும் தூண்டிவிட்டு போகிறது என்றால் இதுதான் கவிதை செய்கிற ஒரு அழகான மாயம். இந்த நம்ம நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய நகரங்கள்ல ஊர்கள்ல எல்லாம் போகும்போது நிறைய பேர் வீடு இல்லாதவங்க இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ரயில் நிலையத்துடைய அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் படுத்திருப்பாங்க, இந்த நடக்கிற பாதையில எல்லாம் படுத்திருப்பாங்க, அங்க குடும்பமே நடத்துறவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப நமக்கு என்ன செய்யறதுனே தெரியாது, ஐயோ பாவம் அப்படின்ட்டு நம்ம போயிருவோம். இதை நம்ம மனசுல ஆழமா பதிகிற மாதிரி ஒரு கவிஞர் எழுதினாரு, வாழ வழி இல்லாதவர்கள், வாழ வழி இல்லாதவர்கள் வழியில் வாழ்கிறார்கள். நான் ஒரு சிந்தனை பாருங்க, வாழ வழி இல்ல அவங்களுக்கு, அதனால வழியில வாழ்றாங்க. இனிமே நம்ம அவங்கள பார்க்கும் போது இந்த கவிதை நமக்குள்ளே ஒரு சின்ன சுடரை, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கடவுளோ இல்ல காலமோ நம்முடைய உழைப்போ தந்திருக்கிறது, ஆனா அந்த வாழ்க்கை இவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு இரக்கம், அதுல அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இந்த கவிதை நமக்குள்ள ஏற்றி விட்டு தானே போகும்.
1: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டு அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன தர இது, பார்த்தா மட்டும் இல்ல தொட்டாலும் பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு.
1: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட வெல்வெட் கார்விங் டைல்ஸ்.
0: டைல்ஸ் இப்படி சாஃப்டா இருக்குமா?
1: ஆமா, ஷைனி கர்வ்டு டிசைன், ரொம்ப லக்ஸரி லுக். ஆனா கால் வச்சா ரொம்ப சாஃப்ட் ஃபீல், நடக்கிற மாதிரியே இருக்காது, மிதக்கிற மாதிரி இருக்கும்.
2: வெல்வெட் கார்விங் டைல்ஸ் வாங்க அனுஜ் டைல்ஸ் மால்க்கு வாங்க. லக்ஸரி லுக், ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் டச், லிவிங் ரூம்க்கு பெர்ஃபெக்ட். உங்க ஃப்ளோரும் ஆகும் இனி பஞ்சு போல. அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மறை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4
1: இந்த வெயில் சீசனுக்கான ரொம்பவே டேஸ்டான சத்தான ரொம்ப விலை குறைவா கிடைக்கிற ஒரு பானம்னா அது கம்பங்கூழ் தான். சிறுதானியங்களோட கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்புல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. இருக்கிற சிறுதானியத்துல அதிக அளவு புரதச்சத்து கம்புல மட்டும்தான் இருக்குதாம், கிட்டத்தட்ட 11.8%. ஆரோக்கியமான சருமம், தெளிவான கண் பார்வைக்கு தேவையான விட்டமின் ஏ சத்து உருவாகிறதுக்கு முக்கிய காரணியா இருக்கிற பீட்டா கரோட்டின் கம்பு பயிர்ல அதிக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம வெயில்னால வரக்கூடிய களைப்பு, நீர் சத்து இழப்ப போக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியது. அதனால காலை உணவை சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்றவங்க கூட காலையில ஒரு டம்ளர் கம்பங்கூழ் குடிக்கிறது உடலுக்கு அவ்வளவு சத்து.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெப்பவாதம், இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல வெப்பவாதம்னா என்னன்னு தெரியுமா? உதாரணமா வெயில் ஆரம்பிச்சோன்னு நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா கூட ரிமோட் எடுத்து ஏசி ஆன் பண்ணி ரூமோட வெப்பநிலைய குறைக்கிறோம். இதே வேலையதான் நம்ம உடலுக்குள்ள நம்ம மூளையில தெர்மோஸ்டாட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இந்த தெர்மோஸ்டாட் தான் உடம்போட வெப்பநிலைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அது ஒரு அளவுக்கு மேல வெப்பநிலை அதிகமா போகும்போது அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாம விட்டுருது, அப்போதான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கான அறிகுறியா டயர்டா இருக்கிறது, மயக்கம் வர்றது, வாந்தி வர்றது, அதே மாதிரி சிலருக்கு ஃபிக்ஸ் கூட வரலாம். இது வராம தவிர்க்க தான் தண்ணி ஆகாரங்களான பழங்கள், ஜூஸ் இதெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்றது. சரி, வந்துச்சுன்னா என்ன முதலுதவி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸ தளர்வு, அதாவது லூஸ் பண்ணணும். ரெண்டாவது தண்ணியால இல்ல ஐஸ் தண்ணியால உடம்ப தொடச்சு எடுக்கலாம். மூணாவதா சுய உணர்வோடு இருக்காங்க அப்படின்னா இளநீ, தண்ணி, ஜூஸ் இந்த மாதிரி நீர் ஆகாரங்களை கொடுக்கலாம். சுய உணர்வோடு இல்ல அப்படின்னா வாய் வழியா எதுவும் கொடுக்காம ஐசால ஒத்தடம் கொடுத்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா உடல் உறுப்புகள் பாதிக்காம காப்பாத்தலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா. 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: சித்தப்பாச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சா எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மாலை 5 மணி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்க மக்களே. நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் நித்யஸ்ரீ, அப்புறம்
1: வித்தியாசமான
0: கதைகள் சொல்றது நம்ம ஜான் ஹோரேப்க்கு வந்து ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட பரிச்சயமான ஒரு விஷயம். அதை இன்னைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில என்ன கேம் அப்படிங்கறத தான் வந்து நான் சொல்ல போறேன். இன்னைக்கு வந்து கடிஜோக், அதாவது நல்லா வந்து நகைச்சுவையா பதில்கள் இருக்க மாதிரியான கேள்விகள் வந்து நம்ம கேட்க போறோம். அதுக்கு ஏத்தாப்புல நேயர்கள் வந்து பதில் சொல்லணும். நேயர்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலைக்கு போற விலங்கு எது அப்படிங்கறதான் கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து ஒரு சின்ன க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா, குளிர் பிரதேசங்கள்ல வாழக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னே சொல்லலாம். அதோட பேர்லயே வந்து அதோட அந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு, இந்த க்ளூவை வச்சு நேயர்கள் யாராவது இந்த கேள்விக்கான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமா உங்களோட பதில்கள் அனுப்பிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததான் வந்து இன்னைக்கு என்ன தினம் அப்படிங்கறதான் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு என்ன தினம்?
1: அதாவது தேனீக்கள் தினம்.
0: சரி, ஓகே. இதுவுமே வந்து பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலோர ஓசை எஃப்எம் மூலமாகவே இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு தேனி வளர்ப்பு பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. அது மூலமாக வந்து ஒரு சிலர் வந்து பயனடைஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த தேனீக்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் வந்து என்னென்ன?
1: தேனீக்கள்னா அது வந்துட்டு நம்மளுக்கு நிறைய தேன் தரும். அதுக்கப்புறம் அது கூடு கட்டி நம்மளுக்கு நிறைய பலன்கள், அதாவது நம்மளுக்கு தேன்ல இருந்து அதோடைய வேக்ஸ், அதாவது இந்த
0: மெழுகு
1: மெழுகு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு நம்ம நிறைய பர்பஸ் யூஸ் பண்ணலாம்.
0: மெழுகு ஜெல்லி அப்படின்னு நிறைய இந்த தேன் அப்படிங்கறது பயன்படும். குறிப்பா தேனீக்கள்ட்ட இருந்து கத்துக்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுறுசுறுப்பு. ஏன்னா வந்து சுறுசுறுப்புக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா எல்லாரும் தேனி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த சுறுசுறுப்பு, உழைப்பு, இது ரெண்டுமே வந்து அதுகிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மே 20 இந்த ஒரு தேனீக்கள் தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. அது வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட வந்து தேனியோட ஒரு முன்னோடியா வந்து இருந்தாராம், அவரோட பிறந்த நாளான இன்னைக்கு தான் வந்து இந்த தேனீக்கள் தினம் வந்து ஸ்பெஷலா கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தேன் அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு நிறைய விதங்கள்ல பயன்படுது. அந்த தேனீக்களோட முன்னோடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டன் ஜான்சா அப்படிங்கிற ஒருத்தவர் தான். அவரோட பிறந்த நாளை கௌரவிக்கிற வகையில தான் வந்து ஐநா சபையால இன்னைக்கு வந்து தேனீக்கள் தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. நம்ம சாப்பாடுலயே வந்து கண்டிப்பா வந்து தேன் அப்படிங்கிறது இருக்கு. அதை தவிர உணவுல சுமார் 30% மகரந்த சேர்க்கைக்கு வந்து தேனீக்களை வந்து நம்ம சார்ந்தே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம பயனடைகிறது மட்டும் இல்லாம நம்மளோட சுற்றுச்சூழலுக்குமே வந்து தேனீக்கள் ஒரு முக்கியமா பயன்படுது. சூழலியல் சுழற்சியை வந்து பாதிக்காம நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த தேனீக்கள் மூலம் கிடைக்கிறதுனால இந்த தேனி தினம் அப்படிங்கறது கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு, அடுத்ததா நேத்து நடந்த மேட்ச் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நேத்து யாருக்கும் யாருக்கும் மேட்ச் நடந்துச்சு அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க.
1: ஓகே, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இஸ்எஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச்சு, அதில் 6 ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இந்த டாஸ் வின் பண்ணாங்க. அவங்க, நாங்கள் பவுலிங் போடுறோம், எல்எஸ்டி பேட்டிங் ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட எல்எஸ்டியிலேருந்து யார் உள்ள இறங்கினா அப்படின்னா, பேட்டில் கையை வச்சாலே செஞ்சுரி அடிக்கிற நம்ம மிச்சல் மார்க், அவர் இறங்கிட்டார். இறங்கிட்டு இவர் எப்பயும் அவுட் ஆயிடுவார், ஏன்னா இப்போ போடுறது ஜோஃபர் ஆர்ச்சர்.
0: ஆர்ச்சர்,
1: ஆமாம், அவர் போட்டாலே விக்கெட் தான் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவர் ஓவரில் எல்லாமே 6-4. அதுக்கப்புறம் இந்த மிச்சல் மார்க்ஸ் இல்லாமல் இந்த ஜான்ஸ் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ரெண்டு பேரோட இந்த டீம் வந்துட்டு பிரேக் பண்ணவே முடியல. அவர் அங்கிட்டு 6, இவர் இங்கிட்டு 6. லைவில் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ என்னடா இவர் தட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இளவங்க ரெண்டு பேரும் செஞ்சுரி அடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஜாஷ் இங்கிலீஷ் 60 அவுட்டு. அதுக்கப்புறம் மிச்சல் மார்க் தான் தொடர்ந்து விளாண்டுட்டே இருந்தார், அப்படியே நின்று விளாண்டார். அதுக்கப்புறம் 96 அவுட்டு. அதுக்கப்புறம் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்குல்ல, அவங்க ஜெய்ஷ்வால் நல்லா விளாண்டது, சூரியவம்சி நல்லா விளாண்டார்.
0: கண்டிப்பாக வைபவ் சூரியவம்சி அவங்களோட ஒரு மேட்ச்

வந்து நாக் அவுட் மேட்ச் மாதிரி, அதாவது எடுத்தால் நான் சிக்ஸ் தான் அடிப்பேன் அந்த மாதிரி தான் வந்து அவங்களோட மேட்ச்மே இருந்தது. அவங்களுமே வந்து 90 மேலே வந்து ரன் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவுட்டாகவே போனாங்க. எல்எஸ்டியோட ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 இருந்துச்சு, 5 விக்கெட்டுகளை இழந்து. அதுக்கப்புறம் விளையாண்ட ஆர்ஆர் அணி வந்து 19.1 ஓவர்லேயே 225 அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை ஈஸியாக வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இதனால் பாயிண்ட் டேபிள்லையுமே வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள், பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஆர்ஆர் டீமுக்கு அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கான நிகழ்ச்சியில என்ன கேம் அப்படிங்கறது சொல்லியாச்சு. வேலைக்கு போற விலங்கு எது அப்படிங்கறத நீங்களும் ஒரு கடிஜோக் பதிலா வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமா உங்களோட பதில்களை அனுப்பிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததா தோழா படத்துல இருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு அனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
2: குத்தால அருவியில குளிச்சது போய் இருக்குதா
1: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானி தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்ததா நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது வேலைக்கு போகக்கூடிய விலங்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு பாமன்ல இருந்து தீனா அண்ணா வந்து முதல்ல வந்து தவறான பதில்கள், அதாவது போலீஸ் நாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அடுத்து குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து தவறான பதில்கள் அப்படின்னு சொன்னோன்னே கடைசியா வந்து நம்ம கொடுத்த க்ளூவை வச்சு பனிக்கரடி அப்படின்னு அவங்களுமே சரியான பதில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நேயர் அதாவது ஆண்டனி ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு அண்ணாவும் பனிக்கரடி அப்படின்னு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லிட்டு அவங்க கேட்ட பாடல்கள் அடுத்தடுத்து வரும். அதுக்கு முன்னாடி இந்த கேம்ல கலந்துக்க ஆசைப்படுறவங்க 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பலாம். அடுத்த கேள்வி நேயர்களுக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் ரொம்ப உயரத்துல இருந்து கீழே விழுகும் பூமியில, ஆனா வந்து அது உடையாது காயமடையாது எதுவுமே செய்யாது, அது வந்து ஒரு இயற்கை நிகழ்வு அப்படின்னு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்கோம். இதை வச்சு அந்த கேள்விக்கான பதில் கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பா மெசேஜ் மூலமா உங்களோட பதில்களை சொல்லிட்டு பாடல்கள் கேட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து ஒரு கதை ஒன்று சொல்ல போறதா சொல்லியிருந்தாங்களா, அதை வந்து இப்போ தெரிஞ்சுக்க போறோம்.
1: ஒரு திருடன், அதாவது நான் திருட கதைன்னு சொல்லான் இருந்தேன். ஓகே சொல்லிடுறேன்.
0: அதனால ஸ்டார்டிங்கே திருடன் வந்துட்டாங்க.
1: ஆமாம், ஒரு திருடன் வந்துட்டு ஒரு மொத்த அந்த வில்லேஜ் அதாவது அந்த கிராமம் இருக்குல்ல அங்கே போய் எல்லார்ட்டையும் திருடிட்டானான். திருடி அவன் நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று பிளான் போடணும் போட்டானான். அதாவது இங்கேருந்து நம்ம கேஷுவலாக இப்போ நைட்டும் நைட்டும் போனோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மளை பார்த்துருவாங்க, அதனால் நம்ம கேஷுவலாக நம்ம நாளைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்தானா. அதோட அவனுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சான், நம்ம வேணும்னா திருடினவங்க கிட்ட இருந்து நம்மளே இன்னும் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பிளான் போட்டான் அப்படின்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, நம்ம வந்து கதையோட சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்து கதையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத போக போக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மனிதர்கள் சாப்பிடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பூக்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த வகையில் ரோஜா பூ வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறது பலருக்கு தெரிஞ்சதுதான். ஆனால் நாஸ்டர்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூ இருக்குது. இது முழுக்க முழுக்க உண்ணக்கூடிய ஒரு பூ வகை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு மஞ்சள் சிவப்பு வெள்ளை அப்படின்னு பல நிறங்கள் கலந்த மாதிரி இருக்கும். தனித்தனி நிறங்களில் உள்ள பூக்களுமே வந்து இதில் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. நாஸ்டர்டியம் செடியோட பழபாகங்கள் அப்படிங்கறது உண்ணக்கூடியதா தான் இருக்கும். அதாவது செடியோட பூக்கள்ல தொடங்கி இலைகள் விரியாத மொட்டு விதைகள் அப்படின்னு எல்லாமே கிட்டத்தட்ட உண்ணக்கூடியது அப்படிங்கறதான் ஆச்சரியமான ஒரு விஷயமே. இதோட சுவை அப்படின்னு பார்த்தா மத்த பூ வகையை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் வித்தியாசமானதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மிளகு மாதிரி காரமான ஒரு சுவையோடையும் கடைசியா பூவோட ஃபிளேவருமே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் பி வைட்டமின்ஸ் அப்படின்னு எல்லாமே நிறைஞ்சு இருக்கு. இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு சிலர் பேர் வந்து யோசிக்கலாம். இதை வந்து சாலட், அப்புறம் வந்து ஸ்பிரிங் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு உணவுகளில், அப்புறம் வந்து சூப்பு அப்படின்னு காரத்துக்காக இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விதைகளை பார்த்தோம் அப்படின்னா ஊறுகாய் போட்டும் சாப்பிட்லாமா, அதை தவிர மசாலா பொருளாகவும் பயன்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செயற்கை பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தாத பூக்களை சாப்பிட்றது இன்னுமே நல்லது. இது வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு குளிரான மலை பிரதேசங்களில் வீட்டு தோட்டங்களில் கூட வந்து ஸ்பெஷலாக வளர்க்குறாங்க. தமிழில் வந்து பாரம்பரிய பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. இதோட ஆங்கில பெயரான நாஸ்டர்டியம் அப்படிங்கிற ஒரு பேர் தான் நிலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்பவே கவனமும் அவசியம். ஏன்னா வந்து பூக்கள் பார்க்குற பூக்கள்லாம் இது அந்த பூவா அப்படின்னு யோசிச்சு அதையுமே வந்து நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக வந்து அது வந்து என்ன பூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது சாப்பிட்லாமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் எதுவாக இருந்தாலும் சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி சொல்லியாச்சு. எவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுந்தாலும் அது வந்து உடையாது காயமடையாது, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இயற்கை நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இந்த கேள்விக்கான பதில் நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பலாம். அடுத்ததான் நம்ம நேயர் ஆண்டனி ஸ்டான்லி அண்ணா கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. சென்னை 28 Part 2 படத்திலிருந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பியும் வந்து ஒரு பரபரப்பான ஒரு திருடன் கதை வந்து ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம் இல்லையா, என்ன கேள்வி கேட்டிருந்தோம்?
1: அதாவது எவ்வளோ ஹைட்லேருந்து, அதாவது நம்ம இயற்கை சீற்றம் இருக்குல்ல, சீற்றமா இருந்தது
0: இயற்கை நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தோம். எவ்வளோ உயரத்துல இருந்து கீழே விழுந்தாலும் அது வந்து உடையாது காயமடையாது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு பாமன்ல இருந்து ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு அக்கா வந்து மலைத்துளி அப்படின்னு சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அடுத்ததான் நேயர்கள் யாராவது இந்த கேம்ல கலந்துக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ண முடியாது. அதனால மெசேஜ் பண்ணி மட்டும்தான் உங்களோட பதில்களை சொல்ல முடியும். இப்போ அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பியோட கதையில வந்து என்னாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவன் என்ன ஐடியா போட்டான் அப்படின்னா, நம்ம திருடினது யாருக்கும் தெரியாது, அதனால நம்ம ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை செஞ்சு அவங்களாருக்கும் நம்ம டிடெக்டிவாக இருக்கலாம். அப்போது அவன் நினச்ச மாதிரியே காலையில் ஒரு பெண் வந்து என்னுடைய மோதிரத்தை காணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதோட மோதிரமா அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், அதில் என்ன டிசைன் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் வந்துட்டு வரைஞ்சே காட்டிட்டாங்களாம். அதோட காட்டினோன்னே, ஆகா இந்த மோதிரமா, அப்போது இந்த பொண்ணுக்கிட்ட இருந்தால் நம்ம எடுத்திருக்கோமா, இந்த பொண்ணோடைய இங்கே நம்மள்ட்ட தானே இருக்குது, சரி இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து நம்ம காசை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கிட்ட சொன்னாராம், நீங்கள் போய் ஒரு ஆற்றங்கரை ஓரமாக பாருங்கள், அங்கே தான் உங்களுடைய இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதோட எல்லாரும் சிரித்தாங்க, என்ன இது, இவர் என்ன மந்திரவாதியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே போய் பார்த்தா அங்கே அதே மாதிரியே அவங்க சொன்ன மாதிரியே இருந்துச்சான். அதுக்குள்ளே அந்த திருட ஆற்றங்கரை ஓரமாக அந்த மூலத்தை வச்சுட்டு இங்கே வந்துட்டானா. அதுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்க வந்துட்டு என்னுடைய செயின் ஒன்று காணும் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் செயின் எப்படி இருக்கும்னு வரைங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த முதியவரும் வரைஞ்சும் காட்டிட்டாரான். காட்டினோன்னு, இந்த செயின் என்ன இன்னும் திருடலையே, சரி நம்மக்கிட்ட நம்மளோட செயின் இருக்குது, அதை இவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட அந்த மாதிரி இருக்கிற ஒரு செயினை கொடுத்துட்றாரு. அதோட எல்லாருக்கும் மெல்லம்பிக்கை வந்துருச்சு, ஒருவேளை இவன் மந்திரவாதியாக இருப்பானோ, இவன் ஒன்றும் திருடனாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இவன் என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறான், அதனால் இவனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அரசர் ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, கதையோட முடிவு என்ன அப்படிங்கிறதும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு வந்து தெரிய வந்துடும். அதுக்கு முன்னாடி ஃபாத்திமா அக்கா வந்து தீமா தீமா பாடல் கேட்டிருக்காங்க லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திலிருந்து, அந்த பாடல் அடுத்ததாக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற கிழமையிலேயே ரொம்ப காஸ்ட்லியான கிழமை என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் மூலமாக உங்களோட பதில்களை சொல்லலாம். 7094349999 அப்படிங்கிற நம்பர் மூலமாக. அடுத்ததாக விடுமுறை நாட்களில் குழந்தைகள் வந்து தொழிலாளர்களாக மாற்றப்படுறதை தாண்டி ஸ்கூலை விட்டு பாதியிலே நின்று போகிறது, அதாவது ட்ராப் அவுட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே நடக்குது. வேலைக்கு போகிறதை தாண்டி ஒரு சிலருக்கு வந்து குடும்ப பொறுப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது வீட்டிலேயே மூத்த குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே 2-3 தம்பியோ தங்கச்சியோ இருக்கும் பொழுது அவங்கள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு, அந்த படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு, கடமை, இது எல்லாமே அவங்கள சார்ந்தே இருக்குது. ஒரு சிலர் உயர் படிப்புகளை தொடராமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா லீவ் டேஸ் அப்படின்னு இருந்தாலே திரும்ப ஸ்கூலுக்கு போக பல பேருக்கு மனசு வராது. அதிகமாக மொபைல், டிவி, விளையாட்டு இப்படின்னு மாற்றி ஈடுபடும் பொழுது படிப்பில் ஆர்வம் குறையலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் ஆசிரியர்களுக்கு பயந்து ஒரு மாதிரி வந்து அழுது அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு வந்து ஹோம்ஒர்க்கே பிடிக்க மாட்டுது, அந்த மாதிரி பயந்து பாதியிலே வந்து படிப்பு நிப்பாட்டுறாங்க. இதை தவிர ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அதாவது ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே வந்து சண்டைகளோ பெரிய பிரச்சனைகளோ நடக்கும் பொழுது பள்ளியில இருந்து பாதியிலே வந்து நிப்பாட்டுறது, அது வந்து ஸ்கூல் தரப்பாகவும் சரி பெற்றோர்கள் தரப்பாகவும் சரி, இந்த மாதிரி பல காரணங்களால குழந்தைகளோட படிப்பு அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. இன்னும் சொல்ல போனால் குழந்தைங்க அதிகமாக அடம் பிடிச்சி ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதான் படிப்பு வரையில வேற ஏதாவது வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சாதாரணமாக விட்டுறக்கூடாது. அதை தாண்டி படிப்பு தான் வந்து ரொம்பவே முக்கியம், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் புரிய வைக்கணும். அதுக்கு முதல்ல பெற்றோர்கள் படிப்போட தேவை என்ன, அதோட அவசியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து எல்லா காலகட்டங்கள்லையுமே பெற்றோர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து படிச்சிருப்பாங்க, அவங்களோட காலகட்டங்கள்லையா இருக்கட்டும் இல்ல இப்ப வரக்கூடிய காலகட்டம் காலகட்டங்களில் படிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தோசை எஃப்எம் 90.4
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:48 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யா ஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரேப்.
1: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வந்து கதையோட முடிவு என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான ஒரு கேள்வியுமே வந்து நம்ம கேட்டிருந்தோம், அதாவது இருக்கிறதுலே காஸ்ட்லியான கிழமை என்ன கிழமை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நேயர் ஒருத்தவங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, யாரு எங்கிருந்து என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
3: இனிய மாலை வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். ரொம்ப காஸ்ட்லியான கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளி இருக்குல்ல. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் மான்ஸ்டர், இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரையோரம் சித் ஸ்ரீராம் அவர்களுடைய குரல்ல பாட்டினுடைய இசை ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த ஒலிபரப்புங்க, நன்றி, வணக்கம்.
1: ஓகே, வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா தான் வந்து வாய்ஸ் மெசேஜ் மூலமா பதில் அனுப்பியிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலுமே அடுத்தடுத்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் ஹோரேப் தம்பியோட கதையோட முடிவு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரசர் ஆசைப்படும் போது அங்க இருக்கிற அமைச்சர்களே மேல் சந்தேகிச்சான், எப்படி ஒரு மனுஷனால எப்படி மத்தவங்க தொலைஞ்ச ஒரு பொருளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட சொன்னாங்களாம். அவனை நம்ம வேண்டாம், நம்ம வேறு யாராவது நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம், ஏன்னா அவனை பார்த்தா திருட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா அமைச்சர்களும் சொன்னாங்களாம். ஆனா அந்த அரசர், நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், என்னுடைய தொலைஞ்சு போன எல்லா பொருட்களையும் நான் இவன் மூலமா நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அவனை கூட்டிட்டு வந்தாராம். கூட்டிட்டு வந்து நான் தொலைஞ்ச பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிரீடை ஒன்று சொன்னாராம், அதுல ரெட் கலர்ல ஒரு டைமண்ட் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த திருடனை யோசிச்சானா, நம்ம அப்படி எதுவும் திருடலையே, எங்க போயிருக்கோம் அப்படின்னு அவன் ரொம்ப குழப்பத்துல, சரி நம்மளே ஒரு கிரீடத்தை, நம்ம கிட்ட வெறும் கிரீடம்தான் இருக்கு, அதுல நம்ம வேணும்னா அந்த ரெட் டைமண்டை பொருத்தி அரசர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்கும்போது அந்த அரசர் ஒரு திருட அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு. ஏன் அப்படின்னா அரசர்கிட்ட ஒரு கிரீடமே இல்லை. அப்படி சொல்லும்போது அந்த திருட சொன்னானா, அரசே இதை நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன், இது உங்களுடைய அறைக்கு பின்னாடி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு திருட அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி என்னை ஒரு திருட நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட நீ நான் சொன்ன மாதிரி ஒரு கிரீடமே இல்லை, ஆனால் நீ என்னுடைய அறைக்கு பின்னாடி இருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நீ சொன்ன, அதனால தான் நான் உனி திருடன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி உன்னை நான் இப்போ தண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தண்டிச்சாரான். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாது.
1: ஓகே, திருடர்கள் கதை அப்படின்னாலே கண்டிப்பாக திருடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கதையுமே சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக நேயர்களுக்கான கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையே போடாத பறவை என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கு லாஜிக்கான பதில் அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கல, இது கடிஜோக் அப்படிங்கிறதுனால ஒரு நகைச்சுவையான பதில்களாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமாக உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்களையும் கேட்கலாம். அடுத்ததா, பொதுவாக வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்கள் பல பேர் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, வீட்டில் இருந்தால் வந்து வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்படுவாங்க. குழந்தைகளை கவனிக்கணும், வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய பொறுப்புகள் இருந்தாலும் சுயமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் பல பேருக்கு இருக்கு. அதை பூர்த்தி செய்ய ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக கற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஒரு சிலருக்கு வந்து இந்த ஹேண்ட்மேட் அப்புறம் கிராஃப்ட் இதில் செய்கிறதுலலாம் கண்டிப்பாக ஆர்வம் இருக்கும். அதை கற்றுக்கக்கூட ஒரு படிப்பு இருக்கு, அதாவது ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸில் வீட்டு அலங்கார பொருள், பரிசு பொருள், பேப்பர் கிராஃப்ட், ஜுவல்லரி தயாரிக்கிறது அப்படின்னு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு பாப்புலாரிட்டி அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியமா இருந்தாலும் படிப்படியா அந்த தொழிலை வளர வைக்க தேவையானது அப்படின்னு பார்த்தோம்னா முயற்சி தான். பேசிக்கான விஷயங்கள் அதாவது ஷேப்பிங் டெக்னிக் அப்படிங்கிறதுல தொடங்கி ஸ்ட்ரிங் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நூலை பயன்படுத்தி கிராஃப்ட் உருவாக்குறது அப்படின்னு பல விஷயங்களை கத்துக்க முடியும். அதை தவிர கேண்டில் மேக்கிங், அப்புறம் வந்து சோப் மேக்கிங், ஹேண்ட்மேட் ஜுவல்லரி வந்து தயாரிக்கிறது, பெயிண்டிங் ஆர்ட், தையல் அப்படின்னு மற்ற பாடங்களும் இதில் வந்து அதிக அளவில் இருக்குது. 15 நாட்கள் பயிற்சியில் தொடங்கி ட்ரைனிங் அந்த சென்டரை பொறுத்து 2 to 3 மாதங்கள் வரைக்கும் இதுக்கான பயிற்சிகள் தொடங்குமா. சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி விற்பனை செஞ்சு ஒரு சுய தொழிலாக கூட வந்து மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு இது ஒரு ஏற்ற ஒரு படிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில உமன் டெவலப்மெண்ட் சென்டராக இருக்கலாம், அப்புறம் என்ஜிஓ ட்ரைனிங் சென்டர், அதை தவிர ஆன்லைன்லேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய கோர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து கிராஃப்ட் ட்ரைனிங் கோர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த ஒரு படிப்பையும் தொடரலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு.
2: பை பைக்கா.
1: நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலும் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்திய ஸ்ரீ. அப்புறம் 6-7
1: ஜாபீர்.
0: ஜாபீர் தம்பியும் வந்தாச்சு. சரி, இன்னைக்கு நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு நம்ம வீட்டிலே உட்காந்து எல்லாருமே விளையாடுற மாதிரி ஒரு கார்ட் கேம் தாங்க சொல்ல போறேன். அதாவது ஒரு இன்டோர் கேம் தான். அந்த கார்ட் கேமோட பேர் வந்து யூனோ. நிறைய பேருக்கு இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேர் நல்லா விளையாடுவீங்க, இன்னும் சில பேர் விளையாட மாட்டாங்க. அவங்களுக்காக இந்த தகவலை நான் கொண்டு வந்திருக்கேன்.
0: சரி, ஓகே. யூனோ அப்படிங்கிற கேம் வந்து பல பேருக்கு வந்து தெரியாது, எனக்கும் சேர்த்து தான். அந்த கேம் பற்றி வந்து நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு கேம் வந்து தெரிஞ்சுப்போலையா? அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய ஒரு தற்காப்பு கலை அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா, சிலம்பம், கராத்தே இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தற்காப்பு கலைகள் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி மற்ற நாடுகளோட தற்காப்பு கலைகளை தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு புது புது விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல்ல உருவாக்கப்பட்ட ஒரு தற்காப்பு கலையை பத்தி தான் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். அதோட பேரு கிராவ் மகா. இந்த பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் இதுக்கும் வந்து எந்த விதத்திலையும் பாரம்பரியமான விதிமுறைகள், போட்டிகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால யாரு வேணா இந்த மாதிரி தற்காப்பு கலையை கத்துக்கலாம். அப்போ எதுக்குதான் பயன்படும் அப்படின்னு கேட்டா, நம்மளோட நிஜ வாழ்க்கையில ஏதாவது ஆபத்துக்கள் நடக்கும்போது நம்மளை நம்மளே பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஒரு தற்காப்பு கலை பயன்படுமா. இந்த ஒரு தற்காப்பு கலை நிறைய ஒரு போட்டிகளோட ஒரு கலவை இருக்கு. அதாவது பாக்ஸிங், ரெஸ்லிங், ஜூடோ அப்படின்னு ஒட்டு மொத்தமா நிறைய விளையாட்டுகள் கலந்த மாதிரி இருக்குமா. குறிப்பா எந்த விதமாகவும் வந்து அதிக பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கணும், ஆப்போசிட் பிளேயரை அவுட் ஆகணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கத்தி, அப்புறம் வந்து குச்சி, துப்பாக்கி அப்படின்னு எதை பயன்படுத்தி தாக்க வந்தாலும் அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய முறைகளை இது மூலமா கத்துக்கலாம். இயல்பான ஒரு சில மூவ்மெண்ட்டை பயன்படுத்தியே எதிரணி வீரர்களை தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குறைஞ்ச நேரத்தில் அதிகமான தாக்கங்களை ஏற்படுத்துறதை வந்து கத்துக்க முடியும். இதை தமிழ்நாட்டில் கூட வந்து கத்துக்க முடியும். அதுக்கான பயிற்சி மையங்களும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வழக்கம் போல ராணுவ வீரர்கள் வந்து கத்துக்கிட்டு இருந்தாங்களா. இப்பவும் நிறைய பேர் வந்து இந்த ஒரு கலையை வந்து கத்துக்கிறதா சொல்றாங்க. அதோட பேர் வந்து கிராவ் மகா அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து முக்கியமான ரூல்ஸ் அப்படின்னா எதுவுமே கிடையாது. கண்டிப்பா எந்த விதமான போட்டிகளும் கிடையாது, ரூல்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். தற்காப்பு கலை அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து இதோட முக்கியமான ஒரு கான்செப்டாவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி வந்து நம்ம சொல்லியாச்சு. எந்த ஒரு பறவை முட்டையே போடாது அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கு வந்து லாஜிக்கான பதில்கள் வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இப்போ நம்ம ஜான் கோரே தம்பி கூட அதுக்கான பதில் வந்து பெண் குயின் தான், ஏன்னா அதுதான் வந்து முட்டையே போடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அந்த மாதிரி லாஜிக்கான பதில்கள் இல்லாமல் ஒரு காமெடியான நகைச்சுவையான பதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததான் அதாவது கால் பண்ண முடியாது, மெசேஜ் மூலமாக உங்களோட பதில்களை சொல்லிட்டு மெசேஜ்லேயே விருப்ப பாடல்கள் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடல் தி, அவங்களோட குரலில் வெளிவந்த அந்த வரி வரி அப்படிங்கிற ஒரு பாடல் தான். அந்த பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மே மாசத்தை மார்வலஸ் மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல் அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதிரி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
2: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
1: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நினைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் வந்து யூனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு, அதாவது கார்ட் கேம் பத்தி சொல்றதா சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். எந்த ஒரு பறவை வந்து முட்டையே போடாது அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு ஆண் பறவை அப்படின்னு பாமன்ல இருந்து ஜோஸ் அப்படிங்கிற ஒரு நேயர் வந்து மெசேஜ் மூலமா பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் யூத் படத்துல இருந்து அடுத்ததா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வில்லை வந்து கட்டவே முடியாது அப்படிங்கறதான் கேள்வி. இதுவுமே வந்து ஒரு இயற்கை நிகழ்வு அப்படிங்கிறது க்ளூவு. இந்த க்ளூவை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க, இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமா உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா யூனோ அப்படிங்கிற ஒரு கேம் எப்படி விளையாடுறது அப்படின்னு உங்க கூட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்க போறேன், சொல்லுங்க.
1: ஓகேக்கா, இந்த யூனோ கார்டு இருக்குல்லக்கா, இந்த யூனோ கார்டில் மொத்தமாக வந்து 118 கார்டுகள் இருக்குமா. அதில் வந்து ரெட்டு, ப்ளூ, கிரீன், எல்லோ அப்படின்ற 4 கலரில் கார்டு இருக்குமா. இந்த 4 கலர்லையுமே 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்ற நம்பர் வரைக்கும் இருக்குமா. அப்புறமா இந்த 4 கார்டு இருக்குல்லக்கா, இந்த 4 கலர் கார்டுலையுமே ஒவ்வொரு கலர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் கார்டு, அப்புறமா ரிவர்ஸ் கார்டு, ஒயில்டு 2 கார்டு, ஒயில்டு 4 கார்டு, சேஞ்ச் கலர் கார்டு அப்படின்றது மொத்தமாக 5 விதமான கார்டுகள் இருக்குமா. 5 விதமான கார்டுகள் நம்மள்ட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கேமை வந்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறமா இந்த கார்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்றது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிப் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கிப் கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கார்டில் ஒரு வட்டம் போட்டு அதில் ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். அந்த கார்டு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்க வந்து விளையாடக்கூடாது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கார்டு, ரிவர்ஸ் கார்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ஆன்டி கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்லக்கா, அதாவது இப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து விளையாண்டுக்கிருக்கோம் அப்படின்னா டக்குன் ரைட் சைடில் மாற்றுறதுக்கு வந்து இந்த கார்டு வந்து உதவும். அப்புறமா வைல்டு 2 கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டை போட்டதுக்கப்புறமா நம்ம ஆப்போசிட்டில் உள்ளவங்க வந்து யாராவது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கார்டை, அதாவது டெக் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்லக்கா, மீதி இருக்கிற கார்டு ஃபுல்லாக ஒரு சைடு வச்சுருப்பாங்க இல்லை, அந்த டெக் கார்டுலேருந்து 2 கார்டு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒயில்டு 4 கார்டு அப்படின்னு இருக்கும், அதையும் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த டெக்லேருந்து 4 கார்டு எடுக்கணும். இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த கேமை விளையாடுறதுக்கு வந்து கார்டு அதிகமாக எடுக்கக்கூடாது, கார்டை வந்து ஃபுல்லாக போட்டுடணும். அதாவது நம்ம கையில் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வின்னு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறமா இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னும் தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, இது இப்போ சொன்னது வந்து ஒரு பாதி ரூல்ஸ் தான், இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பொதுவாக வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா கூட வந்து குழந்தைகளோட ஒவ்வொரு சின்ன சின்ன தேவைகளை தெரிஞ்சு அவங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயம், அதாவது நல்ல புரிதல் உள்ள பெற்றோர்கள் வந்து அந்த ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க. ஆனால் பள்ளிகளில் அந்த அளவுக்கு கேட்பாங்களா அப்படின்னா அதில் ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஸ்கூலு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 100,000-1,000,000 மாணவர்கள் வந்து படிப்பாங்க. ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக போய் அவங்களோட ஐடியாவை கேட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் வாக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கேயே கொண்டு வருவாங்க. இப்போ நாங்கள் படித்த ஸ்கூலில் வந்து எப்படின்னா ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னு ஒருத்தவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்கள செலக்ட் பண்ண ஒரு சீட்டில் எழுதி போடுவோம், எல்லாருமே வந்து மொத்தமாக எழுதி போடுவோம். அந்த ஓட்டிங் கவுண்டை வச்சு தான் அந்த லீடரையே செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஓட்டிங் முறை அப்படிங்கிறது வருஷம் வருஷம் மாறிட்டே இருக்கும். இதை தவிர பள்ளியோட முன்னேற்றத்துக்கும் படிப்போட முன்னேற்றத்துக்கும் தேவையான கருத்துக்களை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயே கேட்கலாம். அவங்களோட கருத்துக்களை கேட்ட பிறகு பெரும்பாலும் ஒரே பதில தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அதை ஒரு முடிவா கூட தேர்வு செய்யலாம். அது மாதிரி டீச்சர் நடத்தக்கூடிய முறைகள் எல்லாருக்குமே வந்து புரியுதா அப்படிங்கறத சோதிச்சாகணும். ஏன்னா வந்து புரியல அப்படின்னா அதை புரிய வைக்க என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறத யோசிச்சே ஆகணும். ஏன்னா நல்லா படிக்கிறவங்களுக்கு மட்டுமே வந்து பள்ளிகள் அப்படிங்கறது செயல்படக்கூடாது. அதை தவிர எல்லா குழந்தைகளுக்கும் ஈக்குவலா அந்த படிப்பு அப்படிங்கறதுல புரிதல் கண்டிப்பா வந்து தேவைப்படுது. இதுல வந்து முக்கியமா வந்து அட்மிஷன் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களும் கண்டிப்பா வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது நல்லா படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி நிறைய ஸ்கூலில் வந்து நடக்கிறதா நம்மளுமே வந்து கேள்விப்படுறோம். அதனால அதெல்லாம் இருக்கக்கூடாது. படிக்க முடியாத குழந்தைகளுக்கும் தேவையான படிப்பை கொடுக்க என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பள்ளிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி கேள்வி வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, என்ன கேள்வி கேட்டிருந்தோம் ஜாபீன்?
1: அதாவது என்ன என்ன வில்லு வந்து எதை சொன்னாங்களே,
0: எந்த வில்லை கட்ட முடியாது அப்படிங்கிறதான் கேள்வி. அது வந்து ஒரு நம்ம வந்து இயற்கை நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் இல்லையா, அந்த கேள்விக்கான பதிலை இப்போவே ஒரு நேயர் வந்து அனுப்பியிருக்காங்க. சஜத் அஃப்ரான் அப்படிங்கிற ஒரு அண்ணா வந்து தங்கச்சி மடத்துலேருந்து அது வானவில் அப்படிங்கிற சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பிறை தேடும் இரவிலே அப்படிங்கிற ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க, அந்த பாடல் அடுத்தடுத்து வரும். அதுக்கு முன்னாடி யூத் படத்துலேருந்து ஒரு பாடல் இன்னொரு நேயர் கேட்டது வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: யார்ட்டையும் சொல்லாத.
2: ப்ராமிஸா சொல்ல மாட்டேன். ஓகே
3: சின்ன சார், நம்ம கமிட் ஆயிட்டாப்பா. பிரவீன் பாயா சூப்பர் பிகர் உஷார் பண்ணிட்டான்ப்பா.
4: பக்கத்து கிளாஸ் தான்
3: அண்ணியா.
4: மஜா பண்ணிட்டான்ப்பா
3: அண்ணியா.
4: டேய் உண்மையிலேயே மாடா,

0: இவனுக்கு பொண்ணா
1: சும்மாவே ரொம்ப ஆடுவான்
0: எப்படா?

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும் ஜாபீர். ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் யூனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் பற்றி வந்து சூப்பராகவே நம்ம கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோட ரூல்ஸ்லாம் வந்து பல பேருக்கு வந்து தெரியாது, எனக்கும் சேர்த்து தான். நானுமே வந்து இன்றைக்கி ஜாபீர் தம்பி மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான கேள்வி தான். ஒரு பச்சை கல்லை கடலில் வந்து போட்டால் அது என்னவாகும்?
1: ஒரு பச்சை கல்லை கடலில் போட்டால் என்ன ஆகும்? கல் உப்பாகுமா?
0: இல்லை, கல்ல போட்டா எப்படி கல் உப்பாகும்? ஆனா இது கூட நல்ல பதிலா தான் இருக்கு, ஆனா அதுக்கு வந்து வேற ஒரு பதில் இருக்கு. அது வந்து தண்ணியோட தொடர்புடையது. தண்ணிக்குள்ள போடுறதுனால அது என்ன ஆகும் அப்படிங்கறத யோசிச்சு உங்களோட பதில்களை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமா பதில் அனுப்பிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களும் கேட்கலாம். அடுத்ததான் நம்ம ஜாபி தம்பியோட தகவல்கள் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க போறோம்.
1: ஓகேக்கா, இந்த யூனோ கார்ல மொத்தமா 118 கார்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 118 கார்ட்லேயும் தான் இந்த சேஞ்ச் கலர் கார்டு, ஒயில்டு 4 கார்டு, ஒயில்டு 2 கார்டு, ரிவர்ஸ் கார்டு, ஸ்கிப் கார்டு அப்படின்ற மொத்தமா 5 விதமான கார்டுகளும் அதுக்குள்ள தான் இருக்கும். அப்புறமா இந்த கார்ல வந்து நான் சொல்லியிருந்தேன்லக்கா, 0 2 1 2 3 அப்படின்னு 9 வரை இருக்கும். அப்புறமா நம்ம எல்லா கடையுமே என்ன ஒன்று அப்படின்னா, மொத்தமாக ஷஃபில் பண்ணி இப்போ 4 பேர் விளாட்றோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு நான், நம்ம ஜானு, அப்புறமா நம்ம நித்யாஸ்ரீக்கா, சும்மா ஒரு பேருக்காக ஒரு ராஜு அப்படின்ற ஒரு பையனும் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ என்ன அப்படின்னா, என் டர்ந்தே ஸ்டார்ட் ஆகட்டும். எப்போவுமே பொதுவாக வந்து கேம் ஆரம்பிக்கும் போது லெஃப்ட் சைடில் இருந்தால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கணுமா. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ 4 பேர் விளாட்றதுனால 10 கார்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கணும். மீதி கார்டு எல்லாத்தையுமே நம்ம டெக்கில் வச்சுக்கணும். டெக்னா ஒன்றும் இல்லை, நம்ம அப்பப்போ எடுத்துக்கிற கார்டு தான், அதாவது நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். அப்புறமா நம்ம என்னென்னா, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. நான் வந்து என்ன அப்படின்னா, என்கிட்ட நிறைய கார்டு இருக்குது, ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ளூ கலர் கார்டில் வந்து 1 அப்படின்ற நம்பரை வச்சு நான் போடுறேன். அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்க ஜானு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே கலரில் போடணும். அப்புறமா நம்ம பக்கத்தில் இருக்க நீங்கள் எல்லாருமே அதே கலரே போட்டுக்கணும். அப்புறமா நம்ம ராஜு போட்டு முடிச்சிட்டாப்புல ப்ளூ கலர் கார்டை, இப்போ நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க, உங்ககிட்ட ப்ளூ கலர் கார்டு இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்,
0: சேஞ்ச் கார்டு,
1: அந்த சேஞ்ச் கலர் கார்டு அப்படின்ற கார்டை யூஸ் பண்ணணும். ஏன்னா எங்கள் எல்லாருக்கிட்டையுமே ப்ளூ கலர் இருக்குது, உங்ககிட்ட மட்டும் ப்ளூ கலர் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் கலர் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டையும் உங்ககிட்ட எந்த கார்டு எந்த கலர் அதிகமாக இருக்கோ அந்த கலரையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட எல்லோ கலர் அதிகமாக இருக்குது அப்படின்னா, எல்லோ கலரையும் சேஞ்ச் கலர் கார்டையும் எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா என்ன பண்ணணும், அந்த ரெண்டு கார்டையும் மொத்தமாக போட்டுட்டு முன்னாடி போட்டுட்டு என்னென்னு அப்படின்னா, எல்லோ கலர் அப்படின்னு சொல்லிடணும். அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்பி நாங்கள் எல்லாருமே எல்லோ கலரை போட்டுட்டு வரணும். இதே மாதிரி இந்த மாதிரி சேஞ்ச் கலர் கார்டு அப்படின்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். அப்புறமா ஒயில்டு 4 கார்டு அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன அப்படின்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்குமே யார் முதல்ல கார்டை முடிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த கேமோட டாஸ்கே. அப்படி இருக்கும் போது நம்மக்கிட்ட வந்து என்னென்ன அப்படின்னா, எல்லாருமே ஒவ்வொரு கலர் கார்டை போட்டுட்டாங்க, நம்மக்கிட்ட கார்டு இல்லை அப்படின்னா, நம்ம இந்த ஒயில்டு 4 கார்டை யூஸ் பண்ணலாம். அந்த நேரத்தில் நம்ம கலர் சேஞ்ச் கார்டு இல்லைனாலும் நம்ம வந்து ஒயில்டு 4 கார்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும். அதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து குழந்தைகளோட ஒட்டுமொத்த பிஹேவியர், அது வந்து மனநிலையாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அப்சர்வேஷன், அதாவது கவனிப்புங்கிறது ரொம்பவே அவசியம். உதாரணத்துக்கு குழந்தைங்க பேசாமல் இருந்தாலோ இல்லை கோபமாக இருந்தாலும் அவங்களோட முகபாவனையை காட்டி கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். அதை தவிர மனபயம், அப்புறம் வந்து தவறான பழக்கங்களில் ஈடுபட்டால் கூட அதுவுமே தெரிய வந்துடும். அது மாதிரி அவங்களோட திறமையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூட அதுக்குமே இந்த அப்சர்வேஷன் அப்படிங்கறது அவசியமா, எந்த துறையில வந்து ஆர்வமா இருக்காங்க, முழுமையான ஈடுபாடு எதுல காட்டுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். தினசரி எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, முதல்ல உணவு சரியா சாப்பிடுறாங்களா, எவ்வளவு உணவு எடுத்துக்கிறாங்க, வழக்கத்துக்கு மாறா குறைவான அளவு சாப்பிடுறாங்களா, இல்ல வந்து 8 மணி நேரம் சரியா தூங்குறாங்களா அப்படிங்கறத கவனிக்கணும். ஒரு சிலர் நண்பர்களோட இருக்கிறதுக்கும் வீட்டுல வந்து ஃபேமிலியோட இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஒருவேளை வந்து நண்பர்களோட மட்டும் ஜாலியா பழகிறாங்களா அப்படிங்கறத கவனிச்சு அதையுமே வந்து சரி செய்ய முயற்சி செய்யணும். ஒரு செயலை நினைச்சு அதிகமா பேசுறத விட அதை அப்சர்வ் பண்றதுதான் வந்து அந்த செயலை இன்னுமே வந்து பெர்ஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது குழந்தைகளோட குணங்களை சரி செய்யவும் வழி நடத்தவும் கூட பயன்படுது. அது குழந்தைகளோட வாழ்க்கையை வந்து ஒரு சரியான பாதையில கொண்டு போகவும் உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கவனிப்பு ரொம்பவே முக்கியம் குழந்தைகள் கிட்ட அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா நேயர்களுக்கான கேள்வி சொல்லியாச்சு. ஒரு பச்சை கல்ல கடல்ல போட்டா அது என்னவாகும் அப்படிங்கறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் நகைச்சுவையானதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததா லக்கி பாஸ்கர் படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:45 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியோ யூனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம், அதாவது ஒரு பச்சை கலர் கல்லை வந்து கடல்ல போட்டா என்ன ஆகும் அப்படிங்கறதான் கேள்வி. இதுக்கு வந்து கடிஜோக் மாதிரியான ஒரு பதில் தான் இருக்கும். அந்த வகையில என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்லு என்ன ஆகும் அப்படிங்கறத கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கல்லு ஈரமாகும், மற்றபடி வேற எதுவும் ஆகாது. நம்ம கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஜாபீர் தம்பியை வந்து குழப்பியாச்சு, அதனால இந்த
1: கல்லை கடல்ல போட்டு முங்கிருங்க.
0: சரி ஓகே, இதுவும் ஒரு நல்ல பதில் தான். இந்த பதில்களோட நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஜாபீர் தம்பி ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போகலாம்.
1: ஓகேக்கா, நம்ம வந்து சேஞ்ச் கார்டு பற்றி தெரிஞ்சாச்சுக்கலாம். அப்புறமா ஒய்டு ஃபோர் கார்டு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது எதுக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் நமக்கு வந்து யாராவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு கலர் கார்டு இல்லை, யாராவது பச்சை கலர் போட்டாங்க, பச்சை கலர் நம்மள்கிட்ட இல்லை, அப்புறம் அதை மாற்றுறதுக்கு நமக்கு சேஞ்ச் கலர் கார்டு இல்லை அப்படின்ற போது நம்மக்கிட்ட வந்து ஒய்டு ஃபோர் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு நல்லது. என்ன அப்படின்னா, அந்த ஒய்டு ஃபோர் கார்டை போட்டுட்டு டெக் இருக்குல்லக்கா, டெக்ல இருந்து நம்ம 4 கார்டு எடுக்கணும்.
0: சரி,
1: 4 கார்டு எடுக்க மூலமா அவங்க போட்ட கலர் நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா போட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, அந்த கார்டை வந்து நம்ம வந்து ஒய்டு ஃபோர் கார்டு இருக்குல்லக்கா, அதை போட்டோடனே நம்ம வந்து கார்டு மட்டும் தான் எடுக்க முடியும், அடுத்து நம்ம சான்ஸ் வந்து வேற ஆளுக்கு போயிடும். அதுதான் இந்த இதில் ஒரு சுகமான விஷயம். அப்புறமா ஒய்டு ஃபோர் கார்டு இருக்கும், ஒய்டு டூ கார்டு இருக்கும், இந்த மாதிரி ரெண்டு விதமான ஒய்டு கார்டு இருக்கும். அப்புறமா ரிவர்ஸ் கார்டு அப்படி என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் யாராவது பச்சை கலர் போட்டுட்டாங்க, நம்மக்கிட்ட பச்சை கலர் மாற்றிருக்கு, கலர் சேஞ்ச் கார்டும் இல்லை, ஒய்டு கார்டும் இல்லை அப்படின்ற போது இந்த ரிவர்ஸ் கார்டை நம்ம போட்டோம் அப்படின்னா, ஆன்டி கிளாக் சொல்லியும் சொன்னேன்லக்கா, இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா ரைட் சைடில் வந்துக்கிட்டு இருக்கோம், லெஃப்ட் சைடில் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டப்புனு அந்த ரிவர்ஸ் கார்டை போட்டுக்கோமா, நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி போயிடும், நம்ம போட தேவையில்லை. அது வந்து இது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அப்புறமா ஸ்கிப் கார்டு அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு ஆள் முடிக்க போகிறாங்க, அதாவது எல்லா கார்டையும் முடிக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்கிப் கார்டை போட்டுறது மூலயமா பக்கத்தில் உள்ளவங்க வந்து அவங்களுக்கு சான்ஸ் கட் ஆயிரும், அடுத்து அதுக்கு பக்கத்தில் உள்ளவங்க தான் விளையாடணும். அவ்வளோதான் இந்த கேமோட ரூல்ஸ்.
0: சரி ஓகே, என்ன கார்டு கேமு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆரம்பத்தில் யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த கேமும் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், அதோட விதிமுறைகள் எல்லாமே நம்ம ஜாபீர் தம்பி நமக்காக சொன்னாங்க. அடுத்ததான் இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு காற்றோட வேகம் 12 கிலோமீட்டரில் இருந்து 27 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புமே இருக்கா, அதனால எல்லாரும் அலர்ட்டாக இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கறத சொல்லிட்டு, இந்த தகவல் யார் யாருக்கு அப்படின்னா, ராமேஸ்வரத்துல இருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அந்த ஒரு தகவலோட இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்ட்ட இருந்து விடை பெறுறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர். இணைஞ்சிருக்கீங்க இது கடலோசை FM 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10-12.
2: நான் சொல்லவா? 21.
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு, ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேட்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருன்னு நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னமா, கடற்கர பக்கம் சும்மா கூட வந்தது இல்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு, திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 மணி வரை. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும்.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் திபோன். நம்மளுடைய மன்னார் வளைகுடா கடல் பகுதி ஒரு அரிய கடல் பகுதி அப்படின்னு சொல்லலாம். உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள்ல மன்னார் வளைகுடாவும் ஒண்ணு. மன்னார் வளைகுடால பல அரிய வகை உயிரினங்கள் இருக்குது அப்படின்றத பல நிகழ்ச்சிகள்ல நம்ம சொல்லியிருக்கோம். அதுல வந்து கடல் குதிரை, கடல் ஆமைகள், கடல் அட்டைகள், கடல் பசு, இந்த மாதிரி பல அரிய வகை உயிரினங்கள் இருக்குது. இந்த கடல் ஆமைகள் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா கடல் பகுதியில், அதாவது ஒரே கடல் பகுதியில இருக்காது. அது எப்பயுமே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். அது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பிறந்ததோ அதே இடத்துக்கு தான் வந்து முட்டையிடுற பழக்கம் அந்த பெண் ஆமைகள் இருக்கும். பல வருடங்கள் கழிச்சு தான் அது வந்து முட்டையிடும் பருவத்தை எய்து அதுக்கப்புறமா தான் வந்து இங்கே முட்டையிடுற பழக்கம் இருக்கும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பகுதிகளில் வாடை காலங்கள், அதாவது குறிப்பாக அக்டோபர் மாதங்கள்லேருந்து இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் வரைக்கும் வந்து நம்மளோட பகுதிகளில் அதிகமாக கடல் ஆமைகளை பார்க்க முடியும். கரை வலை இழுக்கும் பொழுது கடல் ஆமைகள் சிக்கிக்கும், நம்ம கடலில் மடி இழக்கிருக்கோம், அந்த இடத்துல வந்துடும், வலை வந்து வலையில் விழுந்துடும். இந்த மாதிரி ஆமைகள் வந்து நம்மளோட பகுதிகளில் அதிகமாக அந்த காலங்களில் வரும். நிறைய இடங்களில் இறந்து ஆமைகள் ஒதுங்கினதா நம்ம தகவல்கள் நிறைய படிச்சிருப்போம். நம்மளோட பகுதிகளில் ஆமைகளுடைய வரத்து எப்பவும் போலயே இருந்ததா, உங்களுடைய வலைகள்ல எதுவும் ஆமைகள்லாம் சிக்குச்சா, அதை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றதான் கேள்வியா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாடல்கள்.

0: மே மாசத்தை மார்வெலஸ் மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: வெரி நசி காமராஜர்.
2: எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஆமைகள் வந்து நம்மளோட பகுதியில் முட்டையிடுறதுக்காக வருவாங்க. உங்களோட வலைகள்லாம் ஆமைகள்லாம் வந்துச்சா? அதாவது போன சீசனில் கேட்குறேன்.
3: போன சீசன்லனா நம்ம தொழிலை பொறுத்தளவுக்கு ஆமை வந்து மேக்ஸிமம் வராது. வராதுன்னா அது வந்து வந்துச்சுனாலும் இது கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கிறனால இது வலையில் வந்து படாது, வரத்தான் செய்யும். வந்துச்சுன்னா மேக்ஸிமம் தட்டியில் தான் பார்ப்போம். எவ்வளவுக்கு பின்னி போயிருந்தாலும் அதை தட்டி தான் கடலில் விடுவோம். வரத்தான் செய்யும். 10வது மாதம் தொடங்கிட்டாலே வந்து அதிகமாக தாவுக்குலேருந்து இறங்கி வரும். தாவுக்குலேருந்து அதோட இனப்பெருக்கு காலத்துக்கு கண்டி தாவுலேருந்து கரையை இறங்கி வரும். முன்ன உள்ள காலகட்டத்தில் பருவலை பார்த்துட்டு இருந்தோம். பருவலைனா கொஞ்சம் கண்ணி வந்து பெருசாக இருக்கும். அப்படி பார்க்கறதுல ஆமையில் வரத்தான் செய்யும். அதை வந்து கடல்லே தட்டி விட்டுருவோம், அதே வர வராது. அதனால் வந்து ஆமை வந்து மேக்ஸிமம் வந்து அதை பாதுகாக்கணும்னு தான் நினப்போம்.
2: இப்போ நம்மளோட வலைகளில் வரும்பொழுது ஆமை வந்து பின்னிரும் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ ஆமைகள் வந்து நம்மளோட இதிலிருந்து வரும்பொழுது நம்மளுக்கு கடல் மேலே பார்க்கும் பொழுதே பேய் வலைகளோட ஆமைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
3: பேய் வலைகள்னா புரியல.
2: அதாவது பழைய நெட்டில் ஏற்கனவே வந்து ஒரு வலையிலையோ இல்லை பிஞ்சு போன கயறுகள்லையோ வந்து ஏதாவது ஆமைகள்லாம் வந்து சிக்கியிருக்கிறத பார்த்துருக்கீங்களா?
3: பார்த்துருக்கேன். அது இந்த வேஸ்டேஜ் நம்ம தூக்கி போடுற இந்த வெட்டி போட்ட தேவைன்னு சொல்லி தேவையில்லை அப்படின்னு சொல்லி கடலில் போடுற வலையை மடியின் ஏதாவது கயிறு இதுகளில் வந்து பொலி வரும். பொலி வரும்னா அது பின்னிடும், லேசாக பட்டவொடனே பின்னிடும். இப்போ முடிஞ்சளவுக்கு அதை வந்து காப்பாற்றி விடணும் சொல்லி தான் பார்ப்போம். மீனவர்களாக இருக்குது நாங்கள் பாமனில்.
2: இப்போ பேய் வலைகள் வந்து ஆமைகள்லேயோ இல்லை டால்ஃபின்கள்லேயோ வந்து சிக்கி வர பேய் வலைகள்னா நம்மளோட பழைய வலைகள் தான். அது வந்து உங்களோட கட்ட வலை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்க. உங்களோட கட்டவளைகள் வந்து மேற்பரப்பில் கூடி வரும் பொழுது அதில் வந்து கடலுடைய கழிவுகள் எதுனாவது வருமா? என்னென்ன மாதிரியான கழிவுகள்லாம் வரும், அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
3: அந்த நீங்கள் கேட்டில இந்த ஆமைகள்லாம் வரும்போது சொல்லியில் அந்த டயத்துலாம் வந்து இந்த 10வது மாதம் 11வது மாதம் எடுத்துக்கிட்டால் வந்து கொஞ்சம் காற்று நிறவான நேரம். அந்த நிறவான நேரத்தில் வந்து கடல்லிருந்து வெளிவர்ற பாசி மாதிரி இந்த வேஸ்டேஜ் இந்த வலை இந்த பேப்பர் பேப்பர் இப்படி எல்லாம் வரும். அந்த மிதவலான டயத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். ஒன்று சேர்ந்து வலையில் வந்துச்சுன்னா வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. மொத்தமாக செட்டு செட்டாக தான் விடுவோம். அப்படி செட்டு செட்டாக விடத்துல வந்து 4 செட்டு 3 செட்டு அடிச்சிடும். ஒன்றோட ஒன்றா கொஞ்சம் இடம்ப கேப் வச்சு தான் போடுவோம். வலையை வந்து போடுவோம். போட்டால் ஏதாவது ஒரு இதில் அடித்தோடனே நீ பாட்டுக்கு அது வலியாமல் நின்று மொத்தமாக 4 செட்டு 5 செட்டு மொத்தமாக அடிச்சிடும். அது மொத்தமாக அடிச்சிட்டுனா மொத்தமாக அள்ளி ஏற்றி வச்சுட்டு அது 4 கணக்கு 6 கணக்கில் கழிக்க வேண்டியா. அதுதான் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். முறுக்கு கூட பெரிய விஷயமா தெரியாது. வலை வந்து திறக்கிறது திறச்சு உன்னோட ஒன்றா பின்றது கூட இதாக தெரியாது. மொத்தமாக 5 வலை 6 வலை 10 வலை மொத்த 10 வலை 20 வலை மொத்தமாக அடிக்கிறது என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் எங்கள் சூழ்நிலை.
2: இப்போ வந்து மெதவலான டைமு அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நார்மலான டேஸில் நம்மளுக்கு வந்து குப்பைகள்லாம் வருது வலைகளில், அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து கரையை போடுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் அமையுமா கடல் மேலே?
3: இதை கேட்டால் சிரிப்பு தாருது. போடக்கூடாது. நம்ம சூழ்நிலை நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்து இதுதான் கற்றுக் கொடுத்துட்டு போனது தான் இதுதான். நவீனங்கள் அதிகமாக நம்மளும் நவீனமாகலாம். முன்னாடி காலகட்டத்தில் வந்து மணலை கொண்டு போவாங்களாம் சாக்கில். கீழே வந்து இந்த சணல் சாக்கு விரித்து அது மேலே மணலை கொட்டி கல் வச்சு சோறு வாங்குவாங்களாம். அப்போ சோறுங்கிறது குழம்பு வைக்கிறது விறவுலாம் கொண்டு போவாங்க. இங்கேருந்து விறவுலாம் கொண்டு போவாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு நவீனமாகறதுல நம்ம வந்து ஒரு வாங்குகிற பொருளில் கூட ஒரு பொருளில் கூட பிளாஸ்டிக் தான் இருக்குது. என்ன செய்யணும்னா இது வந்து கடலுக்கு போகிறவங்க செய்ய முடியாது. ஒரு சாக்கு இது பையில் வச்சு பையை லாக்காக வச்சு நம்ம யூஸ் பண்ணுற பொருள், யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கு இந்த மற்ற பொருட்களை வந்து கீழே ஓடாத அளவுக்கு அந்த சாக்கில் போட்டு கரையை வந்து இப்போ கரையை இறங்கி கொட்டலாம். கொட்டலாம்னா ஒரு ஒரு ஆள்கிட்ட சொல்லி கொட்டலாம். ஆனாலும் நம்ம வீடாக வீடுனா கூட வெளியே போய் குப்பையில் போய் கொட்டிடலாம் நினைவேன். அங்கே வேஸ்டேஜ் பொருளை 10 நாள் உள்ள வேஸ்டேஜ் பொருளை வச்சா இப்போ அங்கே எப்படி இருக்கேன், எப்படி துர்நாற்றம் அடிக்கும், மரியாதை தானே. செய்யலாம், மனசு இருந்தால் செய்யலாம்.
2: ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: நன்றி.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்து இருக்கம் பாத்து

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீ ஏன் யோசிச்சு பண்ண? இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: வணக்கம்ண்ணா, நான் தெக்காடி முந்தல்மனையிலிருந்து பேசுகிறேன். எங்கள் பேர் கருப்பையா.
2: எப்பயுமே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஜனவரி மாதத்துலேருந்து இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆமைகள் நம்மளோட பகுதிகளில் கொஞ்சம் அதிகமாக வரும். காரணம் வந்து இந்த நேரத்தில் அவங்களுடைய முட்டையிடுறதுக்காக அவங்க பிறந்த கடற்பகுதிக்கு வருவாங்க. அதனால் நம்மளோட பகுதிகளில் அதிகமாக வலைகள் ஆமைகள்லாம் மாட்டும். இந்த வருஷம் நம்மளோட பகுதியில் ஆமைகள் அதிகமாக வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட வலைகளில் அந்த மாதிரி ஆமைகள்லாம் மாட்டுச்சா?
3: அதிகமாக இந்த வருஷம் வந்து ஆமைகள் கம்மி தான். வருஷம் வருஷம் இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்லாம் ஆமைகள் அதிகமாக போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷங்கள்லாம் அதிகமாக வரும். ஆனால் இந்த வருஷம் எங்களுக்குலாம் ஒரு ஆமை கூட வரவே இல்லை. நிறைய ஆமைகள் வந்து செத்து தான் மிதந்து பார்த்துருக்கோமே தவிர வலைகள்லாம் அதிகமாக வரலை என்னன்னு தெரியலை. அந்த மாதிரி தான் உயிரோடு பார்க்குறது வந்து எப்போயாவது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்ப்போம். ஆனால் கடலுக்கு போகிற நேரங்களில் அப்புறம் ஆமைகள் செத்து வர்றது தான் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்குது.
2: இதுக்கு காரணம் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன்?
3: காரணங்கள் வந்து இந்த வருஷம் ஆனால் அந்தளவுக்கு வெப்பநிலைகளும் அதிகமாக இல்லை, வெப்பங்கள் அதிகமாக இல்லை. அப்படி இருந்து என்னென்னு தெரியலை. கடலோட காரணங்களா இல்லை எதுவும் பாதிக்கப்பட்டு சாகுதா என்னென்னு தெரியலை. பெரும்பாலுமான வேறு பெருங்கொண்ட மீன்கள்லாம் இங்கே வந்து வரத்துகள் இல்லை. அப்படி இருந்துமே அதிகமாக அலிமாற்றங்கள் வரத்தான் செய்யுது.
2: எப்பவும் வர்றதை காட்டிலும் இந்த வருஷம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஆமைகள் ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க?
3: எனக்கு பார்க்க வந்து இந்த வருஷம் வந்து ஒரு 100% வந்து ஒரு 10 தான் நாங்கள் 10% தான் பார்த்துருக்கோம். மீதி 90% ஆமைகள் வந்து குறைவு தான். ஆனால் சின்ன சின்ன ஆமைகள் வந்து ஒரு 2 சின்ன குஞ்சு ஆமைகளை கடலில் பார்த்தேன். மறு அதுக்கு இடையில பெரிய ஆமைகள்லாம் எப்போயா தான் பார்க்க முடியுது. இப்போ முத மாதிரி பார்க்க முடியலை. குஞ்சு ஆமைகள்லாம் நாங்கள் வலைகளில் வந்தாலுமே அப்படியே உயிராக நாங்கள் வலையை வெட்டி கூட குஞ்சை எடுத்து விட்ருவோம். பெருசுனாலும் மாலை பிச்சு இது பண்ணி விடுவோம். மாலை அழுத்தும் சொல்லிட்டு வலையலை வெட்டி கூட எடுத்து தண்ணியில் தான் விடுவோம்.
2: எப்பயுமே நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆமைகள் வந்து நம்மளோட பகுதியில் அதிகமாக வேட்டையாடப்பட்டுச்சு. அதோடைய உணவுக்காக, இறைச்சிக்காக வேட்டையாடப்பட்டுச்சு. நிறைய இடங்களில் வந்து ஓடுக்காக கூட அதை வேட்டையாடினாங்க. இப்போ வந்து ஆமைகளோட தேவை வந்து நம்மளோட கடலுக்கு இருக்குது. ஆமைகள் வந்து தேவைப்படும் கடலுக்கு, நமக்கு ஒரு நண்பன் மாதிரி அப்படின்றத எவ்வளோ தூரத்துக்கு இளைஞர்கள் புரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க?
3: இந்த இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் வந்து நிறைய ஆமைகளை வந்து பாதுகாக்கத்தான் செய்கிறாங்க. யாருமே பெரிய ஆளுக்கு பிடிச்சாலுமே இது ஒன்றாலுமே இப்போ முதலைய விட முதல்ல அதிகமாக இறைச்சிக்காக இது ஒன்றா பிடிச்சாக இது ஒன்றாக இப்போ வந்து பெரும்பாலுமான பிடிச்சாலும் தண்டனைகளும் அதிகமாக இருக்குது. அது ஒரு காரணத்தினால அதனால அதிகமான பேர் பிடிக்கிறது கிடையாது. இப்போ வந்து இந்த சொறி இதுகள்லாம் அதிகமாக வருது, அதை தான் அதை சாப்பிடுது இது ஒன்றுது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதை பிடிக்கிறது. நம்மளுக்கு உதவிகள் பண்ணுறதை நம்ம ஏன் அழிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கிட்டு அழிக்கிறது இல்லை, பிடிக்கிறது இல்லை இந்த மாதிரி இதுன்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுகள்லையும் சின்ன ஆட்களுமே படிக்கிற பசங்களுமே சொல்கிற இதுகளெல்லாம் பிடிக்காதே இது ஒன்றாதிய, நீங்கள் பிடிச்சேன்னா எங்களுக்கும் கஷ்டம் தானே, நீங்கள் ஒரு உணவுக்காக பிடிச்சேன்னாலும் இது ஒன்று என்னாலும் நீங்கள் செயல் இதுகளுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா பாதிக்கப்படுறது நாங்கள் தானே அப்படின்னு ஒவ்வொருத்தவர்களும் சின்ன இளைஞர்கள் உணர்த்துறாங்க. அதனால நிறைய பேர் பெரும்பாலும் பிடிக்கிறது இல்லை, அதை தவிர்த்துக்கிட்டு தான் வர்றாங்க. அப்படி இருந்தால் ஆனால் செத்து வர்றது என்ன காரணம் தெரியல. தானாக செத்து வளையிறதுகளை போடுறத கொஞ்சம் குறை. ஆனால் மீனவர்கள் வந்து வேஸ்டான மாலு கயிறுகளை வந்து தண்ணியில் போடுறாங்க. அதனாலையும் பாதி ஆமைகள் பட்டு அதில் பட்டு அழியுது. அதை வந்து மீனவர்கள் வந்து குறைச்சிட்டாங்கன்னு சொன்னால் நிறைய வகையான ஆமைகள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு அழிமாட்டம் ஆகாது. உற்பத்தி ஆகுது இல்லையா அழிமாட்டம் ஆகாது, அந்தளவுக்கு பாதிப்பாக வராது.
2: ஆமைகள் அப்படின்னு பேசும்போது இன்னொரு உயிரினத்தை நம்ம சேர்த்து தான் பேசுவோம். அது வந்து கடல் பசு, ஆவுளியா அப்படின்றது. ஆவுளியா வந்து ஒரு டைமில் நம்மளோட பகுதிகளில் அதுவும் கூட ஆமைகள் மாதிரியே வேட்டையாடப்பட்ட ஒரு உயிரினம் தான். இடையில பார்த்தோன்னா சட்டங்கள் வந்துச்சு, ஆவுளியா மீன்களை வந்து பிடிக்கக்கூடாது, அது ஒரு பாதுகாக்கப்பட்ட இனம் அப்படின்ற மாதிரி. அந்த சட்டங்கள் போட்டதுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக அந்த ஆவுளியா மீனெல்லாம் எப்போ பார்த்தீங்க?
3: ஆவுளியா மீன்கள்லாம் இப்போ கூட போன மாதம் கூட நான் பார்க்கத்தான் செஞ்சுருக்கேன். பெரும்பாலுமான அந்த குண்டுகால் மணிமண்டபத்துக்கு கரைக்கில் கூட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த பெரியபட்டினங்கிட்டு களிமாங்குண்டு இந்த சைடு போயிட்டோம்னா கரப்பரங்குடி தீவுக்கு விலங்க பார்க்க முடியாது, கரப்பரங்குடி காணப்படுற அளவுக்கு இருக்கு. மொத பெருசுகளை தான் அதிகமாக பார்த்துருக்கோம், இப்போ குட்டிகளுமே நிறையா தான் இருக்கு. எப்படின்னா ஒரு 800 கிலோ 1 டன் காண்ற அளவுக்கு உள்ள பெரிய சைஸ்லாம் தான் மொதல் பார்ப்போம். இப்போ சின்ன சின்ன ஒரு 15 கிலோ 20 கிலோ சைஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் கரப்பரங்குடி நல்லா தெரியுது, அதுகளை பிடிக்காதனால இப்போ கொஞ்சம் வளர்ச்சிகள் இருக்கத்தான் செய்யுது நம்ம ஏரியாக்களில் இருக்குது. அதேமாதிரி கரைக்கில் வந்து டால்பின் வந்து அதிகமான இறக்கமாக இருக்குது நம்ம ஏரியாவில், ரொம்ப அதிகமாக வருது.
2: ஆமைகள் அப்படின்னு சொன்ன உடனே ஆமைகளில் வந்து பார்த்தோன்னா இந்த பேய் வலைகள்லாம் மாட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி பழைய வலைகள்லாம் மாட்டி வரும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆவுளியா மீனெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் மாட்டி இருந்திருக்கா? அதில்
3: ஆவுளியா இதுகள்லாம் கடல் பசுகள்லாம் நம்ம அந்தளவுக்கு மாட்டி இது பார்த்ததில்லை, ஓங்கி இதுகளை பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம அதை காப்பாற்ற நினச்சாலும் அதை பிடிச்சி எடுத்து விட முடியாது, அது ஸ்பீடாக மீன்களோட போய்கிட்டே இருக்கும். அப்படி சுற்றி இது ஒன்றி ஒரு இதெல்லாம் வந்து இடுப்போட சுற்றி திருக்க வலை மாட்டி இருந்துச்சு, அதை எடுத்து விட முடியல, மீனுமே ஸ்பீடாக போய்கிட்டே இருந்துச்சு, அதை காப்பாற்ற முடியலை. அது தப்பிச்சிருச்சா என்னன்னு தெரியல, காப்பாற்ற முடியலை, எங்கனால முடியலை. மர கடல் பசுலாம் அந்தளவுக்கு வலைகளில் சிக்கிறது இல்லை, ஏன்னா கரையவே தான் தெரியும், தாளக்கடல் பாசி இதில் தந்துக்கிட்டு கரையை கூடி தான் தெரியுது, அதனால அதுக்கு இப்போ உள்ள நேரங்களில் அலிமாட்டங்கள் இல்லை.
2: ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: ரொம்ப நன்றி.
2: கடல் ஆமைகள் இந்த வருஷம் நம்மளோட கடல் பகுதியில் நீங்கள் பார்க்க முடிஞ்சதா அப்படின்றது தான் கேள்வியாக கேட்டோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோ.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இஞ்சி ஈடு பழக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். ஜனாதன் இந்த பேரை உலகத்துல இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன் அவ்வளோ பெரிய ஆளோட பேரா அப்படின்னு கேக்குறீங்களா? அவ்வளோ பெரிய ஆளோட பேர்லாம் இல்லை, இது ஒரு ஆமையுடைய பெயர். இந்த ஆமைக்கு வந்து வயசு 192, அதாவது 2025 கணக்குப்படி. அப்போ இந்த ஆமை எப்போ பிறந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1832 வருஷம் பிறந்திருக்கு. இது தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 40 அமெரிக்க ஜனாதிபதிகளையும் 2 உலக யுத்தங்களையும், அதாவது உலக போர்களையும் சந்திச்சிருக்குது. உலகத்தினுடைய மிக வயதான ஆமை அப்படின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லையும் இடம் பிடிச்ச ஒரு ஆமை தான் ஜனாதன். ஆமைகள் இந்த உலகத்துடைய பழமையான உயிரினங்கள்ல ஒன்று. உலகத்துல ஆமை தோன்றினது எந்த காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. இது டைனோசர் வாழ்ந்த காலத்துக்கும் முன்னாடி வருது கணக்கு பண்ணி பார்த்தா. சரி, ஆமைகளுடைய வாழ்க்கை சுழற்சியை பற்றியும் ஆமையுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம பேசியிருக்கோம். ஆமையுடைய சவால்கள் என்ன அப்படின்றத பேசியிருக்கோமா? பேய் வலைகள்னா என்ன, அதை தான் இன்றைக்கி நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறையில்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4
4: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன். பேய் வலைகள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்மளுடைய நிகழ்ச்சியில கழிவு வலைகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறேன். அதை வச்சே உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த கழிவு வலைகளை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஏன் அந்த பேரு கூட என்னன்னு தெரியாம இருக்கலாம். உதாரணத்துக்கு பேய் வலைனா என்ன அப்படின்றத முன்னாடி பேசின அண்ணா கூட கேட்டாங்க. இந்த கழிவு வலைகள் யாரால உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாரால, மனிதர்களால தான் உருவாக்கப்படுது. கடல்ல கைவிடப்பட்ட வலைகளை தான் இந்த கழிவு வலைகள் அப்படின்னு சொல்றோம். இதை ரெண்டு விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். அறிந்து போடப்பட்ட கழிவு வலைகள், அறியாமல் போடப்பட்ட கழிவு வலைகள். அறியாமல் போடப்பட்ட கழிவு வலைகள்னா என்னது? நம்ம கடல்ல வலைகளை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது பாறைகள்ல பட்டு பிஞ்சு போறது, இல்ல வேற ஏதாவது விபத்துக்கள் மூலமா வலைகள் பிஞ்சு போய் அது துண்டாக்கப்பட்டு கடல்ல போறது தான் அறியப்படாமல் போடுற கழிவு வலைகள். அறிந்தே போடப்படுற கழிவு வலைகள்னா என்ன? அதுதான் நம்ம வந்து வலைகளை வேலை பார்க்கும் பொழுதும், இல்ல குப்பைகள்ல வலைகளை வச்சு அதை வந்து கடல்ல தூக்கி போடுறது, இது மாதிரியான விஷயங்களை தான் அறிந்து போடப்படக்கூடிய கழிவு வலைகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வர்ற வலைகளை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அது எல்லாமே ரொம்ப உறுதியானதாகவும் வலுவானதாகவும் இருக்கும், சீக்கிரத்துல பிஞ்சு போக முடியாத அளவுக்கும் இருக்கும், அதே நேரத்துல சீக்கிரமா சிதைந்தும் போகாது. இந்த மாதிரி உருவாகிற கழிவு வலைகள் எல்லாமே காலப்போக்கில் மிதந்து கடல்ல போகுது. அந்த மாதிரி போகும்பொழுது நிறைய உயிரினங்கள்லாம் பாதிக்கப்படுது. அது என்னென்ன உயிரினங்கள் அப்படின்னு சொல்றேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஓடி நடையா

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். ஒரு ஆராய்ச்சி சொல்லுது, உலகத்துல கடல்ல மிதந்துகிட்டு இருக்கிற குப்பைகள்ல 10% குப்பை இந்த கழிவு வலைகள் அப்படின்னு. முன்னாடியே சொன்ன மாதிரி பேய் வலைகள் அப்படின்ற சொல்லுக்கு மாற்று சொல்லாதான் இந்த கழிவு வலைகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அதனால ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேணாம் யாருமே. ஆஸ்திரேலிய கடல் பகுதியில ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 3 டன் அளவுக்கு இந்த கழிவு வலைகள் இருக்குதான். இந்த ஆஸ்திரேலிய கடல் பகுதியை பத்தி முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகத்துல மொத்தமா 7 வகையான கடல் ஆமைகள் இருக்குது. இதுல 6 வகையான கடல் ஆமைகள் இந்த ஆஸ்திரேலிய கடல் பகுதிகளில் இருக்குதான். அந்த இடத்துல இந்த கழிவு வலைகள் எல்லாமே மிதந்துகிட்டு இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆமைகள் எவ்வளவு தூரத்துக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத. சரி, இந்த கழிவு வலைகள்னால கடல் ஆமைகள் மட்டும்தான் பாதிக்கப்படுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இந்த கழிவு வலைகள்னால கடல்ல இருக்கக்கூடிய சுறா மீன்கள், திமிங்கலங்கள், பவளப்பாறைகள், கடல் பறவைகள் கூட பாதிக்கப்படுது. சுறாக்கள், திமிங்கலங்கள், இது எல்லாமே ஓகே. பவளப்பாறைகள் எப்படி பாதிக்கப்படுதுன்னு கேக்குறீங்களா? பவளப்பாறைகள் மேல இந்த கழிவு வலைகள்லாம் போய் உட்கார்ந்துரும், இல்லைன்னா சிக்கிக்கும். அந்த மாதிரி சிக்கிக்கும் பொழுது வேகமா நீரோட்டங்கள் போகும்பொழுது அந்த பவளப்பாறைகள்ல பட்டுச்சு அப்படின்னா அது வந்து கழிவு வலைகளை இழுக்கும். அந்த மாதிரி கழிவு வலைகளை இழுக்கும் பொழுது கழிவு வலைகள் பவளப்பாறை துண்டுகளை கிழிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கிழிக்கும் பொழுது பவளப்பாறைகள் டேமேஜ் ஆகி கடைசியில இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதான். கடல் பறவைகள், கடல் பறவைகள் எப்படி பாதிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, கடல் பறவைகள் கீழே இருக்கிற மீன்களை வேட்டையாட வரும் பொழுது அதோடைய கால்களில் சிக்கிக்கிறது, ரெக்கைகளில் சிக்கிக்கிறது, இல்லைன்னா தலைகளில் சிக்கிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த கழிவு வலைகள் தரும். இதனால காலப்போக்கில் அந்த கடல் பறவை இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடல் ஆமைகள் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சாப்பாடை நிறுத்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சாப்பாடை நிறுத்த ஆரம்பிச்சதுனால கடைசியில் கடல் ஆமைகளும் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய உயிரினங்களுக்கு இந்த கழிவு வலைகள் காயத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால உங்களுடைய வலைகளில் ஏதாவது கழிவு வலைகள்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வந்து கரையில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்களும் வலைகளெல்லாம் வெட்டுறீங்க அப்படின்னா அதை குப்பைகளில் உரிய முறையில் டிஸ்போஸ் பண்ணுறது, அதாவது நீக்கம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் திபோன். சிறையான் மீன், இந்த மீன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீனாக இருக்கும். நிறைய பேர் விரும்பி வாங்குற மீனாக இந்த சிறையான் மீன்கள் இருக்கும். சிறையான் மீன்களில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம முல்லட் ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இங்கிலீஷில். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறிப்பாக குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த சிறையான் மீன்களை வாங்கி சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு தடவை சிறையான் மீன்களை சாப்பிடும் பொழுது உங்களுடைய நரம்பு மண்டலம் தொடங்கி இரத்த அழுத்தம் வரைக்கும் எல்லாமே வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விட்டமின் B6 இருக்கிறதுனால நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இது உதவி செய்யுது. ஒமேகா 3 பார்வை குறைபாட்டை சரி செய்யறதுக்கு, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, கண் பார்வையை தெளிவாக்குறதுக்கு, எலும்புகளை வலு சேர்க்கிறதுக்காக பாஸ்பரஸ், உடலை வலுவாக்குறதுக்காக புரதச்சத்து, இந்த மாதிரி நிறைய சத்துக்களை கொண்டதுதான் இந்த சிறையான் மீன்கள். நிறைய மீன்கள் வந்து நம்ம சொல்லும் பொழுது மன அழுத்தத்தோட இருந்தீங்கன்னா மீன்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சிறையான் மீனையும் வாங்கி சாப்பிடுங்க, உங்களுடைய மன அழுத்தம் கொஞ்சம் குறையும். மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் போய் கடற்கரை ஓரத்தில் நில்லுங்க. அந்த மாதிரி நிற்கும் பொழுது நிறைய அலைகள்லாம் வரும். அந்த அலைகளோட உங்களுடைய ஒவ்வொரு மனக்கவலைகளையும் சொல்லுங்க, அதுவே உங்களை வந்து சரிப்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல் அதுவும் உங்ககிட்ட ஒன்று சொல்லும். என்ன சொல்லும் தெரியுமா? நான் உன்னோட மனக்கவலைகளெல்லாம் வாங்கிக்கிறேனே, என்னோட மனக்கவலையை யார் வாங்குறது? குறிப்பாக எனக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் நீ போடுற வலைகள்னாலையும் கழிவுகள்னாலையும் பாதிக்கப்படுது. இதை நான் எப்படி சரி செய்கிறது அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கும். அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், நான் மாறுறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் மாத்துறேன் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கடல் வந்து சந்தோஷப்படும். அது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். இந்த கருத்தோடைய இன்றைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது. வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அலைபாயுதே நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கதை சொல்றதுக்காக அன்பான உள்ளங்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. கதைக்குள்ள நுழையலாமா? நர்மதாக்கு அவங்க அண்ணன் மனோஜ் வீட்டுல இருந்து வந்ததுல இருந்தே மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருந்துச்சு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல சாயந்தர நேரங்கள்ல வாக்கிங் போறது போல ரெண்டு தெரு தள்ளி இருக்கிற தன்னோட அண்ணனோட வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு முறை போய் விசிட் அடிக்கிறது நர்மதாவோட வழக்கமான செயல். அன்னைக்கும் அப்படித்தான். வழக்கம் போல அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனப்போ அங்க நடந்த ஒரு விஷயம் அவங்கள ஒரு பெரிய குழப்பத்துக்கே ஆளாக்கி விட்டுருச்சு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மனோஜோட மகனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷங்கள் ஆச்சு. மனோஜோட மருமகளுக்கு பூர்வீகம் சென்னை. அந்த பொண்ணோட பேரு பூர்ணா. லட்சணமான முகமும் நல்ல படிப்பும் திறமையும் உள்ளவங்க.

அழைக்காம பண்ணுவாங்க. நர்மதாவோட அண்ணன் ஒரு பெரிய ஆபீஸ்ல மேனேஜரா வேலை பார்த்தவர். தம் பையனோட கல்யாணத்துக்கு அப்புறமா விருப்ப ஓய்வும் வாங்கிக்கிட்டாரு. அதே சமயம் வீட்டுல வேலை வேலைன்னு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருப்பார். தன் அண்ணன் மனோஜை பார்த்தும் தன்னோட அண்ணி பவித்ராவை பார்த்தும் ஒவ்வொரு நாளும் நர்மதாக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த காலத்துல இப்படிப்பட்டவங்களா, இப்படி எல்லாம் மாமனார் மாமியார் கிடைச்சா அந்த வீட்டுக்கு வர்ற பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அவளுக்கு அது ஒரு பாகியம்னு சொல்லலாம். எந்த வேலையும் வாங்காம தன்னோட மகனையும் மருமகளையும் தங்க தட்டுல வச்சுல தாங்குறாங்க. வேலை செய்ய அது பண்ணு இது பண்ணுன்னு ப்ரெஷர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இந்த காலத்துல இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு கணம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு கட்டத்துல நர்மதா அவங்க அண்ணன் கிட்டையும் அண்ணி கிட்டையும் தம் மனசுல பட்ட விஷயத்த வெளிப்படையாவே கேட்டுட்டாங்க. அண்ணே அண்ணி, அதான் உங்களுக்கு மருமகன்னு ஒருத்தி வந்தாச்சுல, வீட்டு வேலையை அவகிட்டையும் கொடுக்க வேண்டியதானே? ஆளுக்கு பிரிச்சு பண்ணா உங்களுக்கும் பாரம் குறையும்ல. கல்யாணம் ஆகி 3 மாசமோ 6 மாசமோ ஆகல, 2 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. இப்பவும் புது மருமகன்னு சொல்லி வேலை வாங்காம இருக்க போறீங்களா? இங்க பாருங்க, மருமகன் ஒருத்தி வந்தாச்சு உங்க வீட்டுக்கு. இதுக்கு மேலையும் வீட்டு பாரத்தெல்லாம் தூக்கி நீங்களே வச்சுக்காதீங்க. நம்ம வீட்டுக்கு பேசாம வாங்க. நான், என் வீட்டுக்காரரு, நீங்க, அண்ணின்னு எல்லாரும் எங்கேயாச்சும் சந்தோஷமா போயிட்டு வருவோம் அப்படின்னு நர்மதா அவங்களோட அண்ணன் கிட்டையும் அண்ணி கிட்டையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கதையில என்ன நடந்திருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து என்ன ஜெருங்க.

0: உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது. ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
1: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
0: அதுல என்ன ஸ்பெஷல்?
1: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும். 300 மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
0: அனுஜ் டைல்ஸ் மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்கும் இப்பொழுது பிரீமியம் லுக். பல லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000 பிளஸ் டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரிய தெரியுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. நர்மதா, இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? நான் வந்தாலும் உங்க அண்ணன் வரமாட்டாரு, அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அண்ணே, அதான் அண்ணி சொல்றாங்கல்ல, அவங்களுக்காகவாது வரலாம்ல? இல்லம்மா, என்னாலையும் வர முடியாது. நான் வேலை பார்த்தா மட்டும்தான் அங்க நான் ப்ரெஷரா இருப்பேன்னு நினைக்கிறியா? இல்லவே இல்லை. வீட்டுலயும் நான் பாக்குறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. கரண்ட் பில் கட்டணும், அப்புறம் ஏதாச்சும் ஜாமான் வாங்கணும்னா போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்குமா. எனக்கும் ஓய்வெடுத்த பழக்கமே இல்லை. நேரத்தை செலவழிக்கிறதுக்கு குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போகணும்னு நான் இப்ப கூட நினைச்சதில்ல. நான் வராம உங்க அண்ணி வரமாட்டா, எதுக்குன்னு அவகிட்ட கேட்டுக்க. என்ன நீங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் என்ன? நான் என்ன உங்களை கொடுமையா படுத்துறேன்? எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வருவோமேனு தானே கேக்குறேன். இல்ல நர்மதா, உனக்கு தான் உங்க அண்ணனை பத்தி தெரியும்ல. அதுவும் இல்லாம இங்க நான் இல்லைன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதான் சொன்னார்ல, அவருக்கு நிறைய வேலை இருக்குன்னு. அவரை தனியா விட்டுட்டு நான் வரமாட்டேன். அப்படியே வந்தாலும் என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. அண்ணி, அண்ணனை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். அவரு கொஞ்சம் கராரு தான், கோபக்காரரு தான், எல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா அதை விட அவரு நல்ல மனுஷன். எனக்கும் அது தெரியுமா. இப்ப இருக்கிற சூழல ஒன்னாலையும் புரிஞ்சுக்க முடியுதுல்ல, அதனால இதோட இந்த பேச்ச விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவோட அண்ணி அங்கிருந்து போயிட்டாங்க. தன் மனைவி போன கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட தங்கச்சியை பார்த்து மெல்ல சிரிச்சிட்டு அவங்க அண்ணனும் அங்கிருந்து போயிட்டாரு. அந்த நிமிஷத்துல நர்மதாக்கு நல்ல கோபம் வந்துச்சு. கல்யாணம் ஆன புதுசுல நர்மதாவோட அண்ணி பவித்ரா நிறைய சங்கடங்களை சந்திப்பாங்க. அப்பெல்லாம் நர்மதா தான் அவங்களுக்கு ஆறுதல் கரங்களை கொடுப்பாங்க. காலங்கள் உருண்டோட பவித்ரா அண்ணி அவங்களோட குடும்ப சூழலுக்கு ஏத்த மாதிரி வாழ பழக்கப்பட்டுக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கே மருமக வந்தாச்சு. பூர்ணாக்கும் பவித்ராக்கும் இடையில இருக்கிற இடைவெளிய கடந்த ரெண்டு முறை அவங்க வீட்டுக்கு போனப்ப கூட நர்மதா கவனிச்சாங்க. ஆனா தன்னோட அண்ணிக்கிட்ட இத பத்தி அவங்க எதுவுமே விசாரிக்கல. அண்ணிக்கு வீட்டுக்கு போயிருந்தப்போ வீட்டுல யாருமே இல்ல. யாராச்சும் இருக்கீங்களா? என்ன வீடு இவ்வளவு அமைதியா இருக்கு? அண்ணி, அண்ணி சொல்லு. நர்மதா, நான் கிச்சனுக்குள்ளதா இருந்தேன். அது சரி, இவ்வளவு கத்து கத்துறேன், என்ன எதுன்னு கேட்காம அமைதியா வரீங்களே. நர்மதா, நான் தான் சொன்னேன்ல, உள்ளுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்தனால எனக்கு காதே கேக்கல. எங்க அண்ணன், என் மருமகனும் எங்க? அதுவா, முரளி ஆபீஸ் வேலைக்காக பெங்களூர் போயிருக்கான். அவரு கடை வரைக்கும் போயிருக்காரு. அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், முரளி வர்றதுக்கு 2 நாளைக்கு மேல ஆகும். அது சரி, எங்க வீட்லயும் அதே நிலைமைதான். என் வீட்டுக்காரரும் பையனும் ஆபீஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. நைட்டு வர்றதுக்கு லேட் ஆகும், அதனாலதான் நான் இங்க வந்தேன். வீட்டுக்கு வரும்போது என்னை அப்படியே கூட்டிட்டு போறேன்னு உங்க மருமக முன்னாடியே சொல்லிட்டா. நல்லதா போச்சுமா, நானும் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைச்சேன். இப்ப அதுக்கான நேரம் அமைஞ்சிருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க உங்க அன்பு மருமக ஆளே தட்டுப்படல அப்படின்னு நர்மதா கேட்டதும் பவித்ராவோட முகமே மாறி போச்சு. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.
7: நானும்

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. அண்ணி, என்ன அண்ணி முகமே மாறி போச்சு? நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? உங்க மருமக எங்க இருக்கான்னு தானே கேட்டேன், ஆளே காணுமேனு கேட்டேன். இதுக்கு போய் இப்படி முகத்தை மாத்திக்கிறீங்களே, அவ ஊருக்கு போயிருக்காமா? அப்படியா, சரி அண்ணி. ரொம்ப தலை வலிக்குது, டீ போட்டு குடிச்சுக்கவா? என்ன நரம்புதா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதுவும் உன் வீடு மாதிரிதான், தாராளமா போய் டீ போட்டுக்க அப்படின்னு பவித்ரா சொல்லும் போது நர்மதா கிச்சனுக்கும் போனாங்க. போனவங்களுக்கு சரியான கோவம், சிங்க்ல இருந்த பாத்திரங்கள்லாம் நிரம்பி வழிஞ்சிச்சு. சமயக்கட்டுலயும் அங்கங்க பாத்திரம் தட்டுன்னு எல்லாம் அப்படியே இருந்துச்சு. மருமகளா மருமக, வீட்டை சுத்தமா வச்சுக்க மாட்டேங்கிறா, ஒரு பாத்திரம் பண்ணதை கழுவி போட மாட்டேங்கிறா, போட்டதெல்லாம் போட்ட இடத்துல அப்படியே இருக்கு. என்ன மருமக வச்சிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்டா மூஞ்சி அஷ்ட கொணலுக்கு மாறுது. எல்லாம் என் தலையெழுத்து, இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அண்ணிதான் எப்பவுமே சுத்தம் சுகாதாரத்தோட இருக்கணும், அதான் நமக்கு சோறு போடுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க இப்படி மாறி போயிட்டாங்க, ஒரு வார்த்தை கேட்டா பொறுத்துக்க மாட்டேங்கிறாங்க. மருமக எங்க போயிட்டான்னு தான் கேட்டேன், அதுக்கு அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. இப்ப என்னடா கிச்சன் இவ்வளவு கேவலமா இருக்கு. அண்ணி இங்க வாங்க. அண்ணி என்னமா கிச்சன் என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு? 1000 இருந்தாலும் அவ உங்க மருமக இல்லையா? ஒரு வேலை கூட பண்ணாம போயிருக்கா? ஊருக்கே போயிருந்தாலும் காலையில என்ன கிளம்பி போயிருப்பாளா? பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு போனா என்ன, குறைஞ்சு போயிருவாளா? இல்ல நீங்க தான் கேட்காம இருக்கீங்களா, ஏன் இவ்வளவு இடம் கொடுக்கறீங்க அப்படின்னு நர்மதா அவங்க அண்ணியை பார்த்து கேட்கும் போது அப்பையும் அவங்க அண்ணியோட முகம் சோகத்துல வாடி போச்சு. தன்னோட அண்ணி பவித்ராவை பத்தி நர்மதா அவங்களுக்கு கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலேயே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. சுத்தோன்றது அவங்க கூடையே பிறந்த மாதிரி. வேலைக்கு போன காலத்திலயும் வீட்டை கண்ணாடி மாதிரி வச்சிருப்பாங்க. எந்த வேலையும் பொறுப்பா அழகா நேர்த்தியா பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க நிலைமையே தலைகீழா மாறி போயிருந்ததை பார்க்கும் போது நர்மதாக்கே கோபம் பொங்கிட்டு வந்துச்சு. அண்ணி ஏன் ஒரு மாறி இருக்கீங்க, எனக்கே கோபம் வருது. இப்ப ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க? எதுனாலும் என்கிட்ட வெளிப்படையா பேசுங்க அண்ணி. நான் வந்தப்ப கூட என்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு சொன்னீங்களே, எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. சொல்லுங்க அண்ணி என்னாச்சு. அண்ணி என்ன பாருங்க, என்னன்னு சொல்லுங்க. நான் யாரு உங்களுக்கு? என்ன மூணா மனுஷியா பாக்குறீங்களாப்ப? தயவு செஞ்சு உண்மை என்னவோ அதை சொல்லுங்க. இப்ப யாரும் வீட்டுல இல்ல, மனசுல என்ன இருந்தாலும் அதை என்கிட்ட வெளிப்படையா பேசுறீங்க. யாருக்காகவும் நீங்க எதையும் மறைக்க வேணாம். நான் இங்க இருந்து விஷயத்த கேட்டுட்டு போய் அதை 8 பத்த வைக்கிற ஆள் கிடையாது. மனசாட்சிக்கு உண்மையா, எனக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு நான் உண்மையா இருக்கிற ஆளு. உண்மையா உங்களுக்கு என்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சுன்னா பேசுங்க அண்ணி, இல்லன்னா என்ன பார்த்து இந்த மாதிரி முகத்தெல்லாம் தூக்கி வச்சுக்காதீங்க. வெளிப்படையா பேசுங்க, நான் உங்களுக்கு நம்பகமான ஆளு. அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்க எப்பவும் கைவிட்டுறாதீங்க அப்படின்னு நர்மதா உங்க அண்ணிய பார்த்து பேசும்போது பவித்ரா அண்ணியோட கண்ணில இருந்து தண்ணீர் தார தாரையா ஓடுச்சு. என்னமோ நடந்திருக்கு, அண்ணியோட முகமும் சரியில்லை மனசும் சரியில்லை அப்படின்னு நர்மதா நினைச்சுக்கிட்டு அவங்க அண்ணி கிட்ட இருந்து விஷயத்த கண்டிப்பா வாங்கி ஆகணும்னு ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நர்மதாவோட அண்ணி என்ன சொல்லிருப்பாங்க, கதையில என்ன ஆகிருக்கோன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர் உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. பாரம் சிறுகதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. பவித்ராவோட கண்கள் கலங்கி நீரோடைய கண்ணீர் வழிஞ்சோடுச்சு. ஒரு நிமிஷம் அவங்க அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தன்னோட நாத்தனாரோட தோல்ல கை வச்சு, என்னால தாங்க முடியல நர்மதா, இதுக்கு மேல என்னால எவ்வளவு பொறுத்துக்க முடியும்னு தெரியல. உனக்கே தெரியும் நான் பூர்ணாவை எப்படி பாத்துக்கிறேன்னு. நான் அவளுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்கல. நான் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி என் பையனை படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்கியிருக்கேன். அப்பெல்லாம் யாராச்சும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு நினைப்பேன். ஆனா அப்படியே வேலை செஞ்சு என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதனாலதான் பூர்ணாவும் வேலைக்கு போயிட்டு வந்து சிரமப்பட வேணான்னு நானே என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலைகளையும் பண்ணிருவேன். பூர்ணா என்னதான் உங்க பிறந்த வீட்டுல செல்லமா வளர்ந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. இனியும் நம்மளோட பழக்கங்களை கத்துக்கவே மாட்டேங்கிறா. கோயிலுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டா. வீட்டுக்கு வரவங்க கிட்ட மனசு விட்டு சிரிச்செல்லாம் பேசவே மாட்டா. எல்லாத்துக்கும் யோசிக்கிறா. எல்லார்கிட்டயும் சகஜமா பழக மாட்டேங்கிறா. இன்னும் எத்தனையோ இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி என் வாழ்க்கை வண்டி ஓட போதுன்னு தெரியலம்மா. சின்ன சின்ன வேலைகளை கத்துக்கோமான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் எதையாச்சும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம கோவப்படுறான். அதுவே எங்களுக்குள்ள புது பிரச்சனையா வளருது. அதனாலதான் நான் அவகிட்ட எதுவுமே பேசறது இல்ல, வேலை சொல்றது கூட இல்ல. வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்க அண்ணன் கிட்டயே சொல்ல முடியாது. அவரு கோவப்பட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். குடும்பம் பிரிஞ்சிருமோன்னு வேற பயமா இருக்கு. அதனாலயே மனசுக்குள்ள எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிறேம்மா. எனக்கு இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். நான் ஒண்ணு சொல்ல போய் உங்க அண்ணன் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வீட்டுல பிரளயமே வெடிச்சு போயிரும். நான் என் வீட்டுக்கு வந்த மருமகளை வேலைக்கார பொண்ணு மாதிரி நடத்தணும்னு ஒரு நாளும் நினைக்கல. இந்த வீடு அவளோட வீடுன்னு அவளே உணரணும். அவ்வளவுதாம்மா. நான் சோர்ந்து உட்கார்ந்து இருக்கும் போது, அத்தை நீங்க உட்காருங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன், ஒரு கப் டீ போட்டு கொடுக்கவா அப்படின்னு அவ சொன்னாலே போதுமா. அந்த அக்கறை தான் எனக்கு வேணும். அவகிட்ட இருந்து வேற எதையும் நான் எதிர்பார்க்கல. இப்பெல்லாம் எல்லாரும் பசங்களையும் பொண்ணுங்களையும் ரொம்ப பாதுகாப்பா வளர்க்குறாங்க நர்மதா. அது தப்பு கிடையாது. ஆனா வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன பொறுப்புகளை கூட அனுபவிக்க விடாம நம்ம பிள்ளைங்களை வளர்த்தோன்னு வை, நாளைக்கு குடும்பம்ன்ற இடத்துல எப்படி பொருந்தி வாழ்வாங்க? பெரிய பிரச்சனையில தான் அது வந்து முடியும். என்னோட கண்ணீர் கதையை நான் யாருக்கிட்ட போய் சொல்வேன் சொல்லு. உன்னை விட்டா இப்ப சொல்லி புலம்புறதுக்கு கூட எனக்கு யாரும் இல்லை நர்மதா. உன்னை நம்பி நான் இப்ப சொல்றேன், இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேல. அண்ணி நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அண்ணி. ஏதோ ஒரு கோவத்துல ஆதங்கத்துல கத்திட்டேன். அதுக்காக உங்ககிட்ட இருந்து விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு போய் எல்லாருக்கிட்டையும் சொல்ற கெட்ட குணம் எனக்கு இல்ல அண்ணி. அதுவும் நான் உங்களோட நர்மதா. உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்களோட குணம் தெரியும், நீங்க யாருன்னு தெரியும், நீங்க எப்படின்னு எல்லாமே தெரியும் அண்ணி. உங்க நம்பிக்கைக்கு நான் எப்பவுமே பாத்திரமான ஆளா இருப்பேன். அதெல்லாம் விடுங்க. இப்ப இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறதுன்னு பாக்கலாம். நானே தலைவலிக்குதுன்னு டீ போட போனேன். ஆனா அங்க எனக்கு ஒரு பெரிய தலைவலி காத்துட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு கப் டீ மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா அண்ணி? ரொம்ப தலைவலியா இருக்கு. உட்காருமா, நான் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவோட அண்ணி பவித்ரா கிச்சனுக்கும் போனாங்க. அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு

0: இந்த மொட்டை மாடியில நடந்த கால் ரொம்ப லைட்டா இருக்குப்பா.
1: அப்பா இது அனுஜ் டைல்ஸ் மாலோட அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல் பா.
0: டைல்ல அக்கு பிரஷரா?
1: ஆமாப்பா, நடக்கும் போதே பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவ் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும், மேல வெயில் பட்டாலும் 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிரும், அதனால வீடு கூலிங்கா இருக்கும்.
0: அப்ப ஸ்லிப் ஆகாதா?
1: இல்லப்பா, இது மேட் ஆன்டி ஸ்லிப் பினிஷ், பாட்டிமா குழந்தைங்க எல்லாருக்கும் சேஃப்.
2: தமிழ்நாட்டின் முதல் அக்கு பிரஷர் கூல் ரூஃப் டைல் அனுஜ் டைல்ஸ் மால், பல லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க அலைபாயுதே நிகழ்ச்சியில. அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. நர்மதாவோட அண்ணி நல்லா மணக்க மணக்க சூடான டீய போட்டு எடுத்துட்டு வந்து தன்னோட நாத்தனார் கிட்ட கொடுத்துட்டாங்க. அதை மெல்ல சுபச்சு குடிச்சபடியே, ஏன்னி அவங்க அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க அவங்க? சொன்னேம்மா, ஆனா அவங்க நம்ம காலம் வேற, இப்ப இருக்கிற பிள்ளைங்களோட காலம் வேறன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க. எனக்கு 2 நாளா காய்ச்சல், ஆனா எல்லா வேலைகளையும் நானே பாத்துக்கிறேன். கழுத்துல இருந்து குறுக்கு வரைக்கும் உடம்ப அவ்வளவு வலிக்குது, தைலம் தேய்ச்சி விட கூட எனக்கு ஆள் இல்ல. எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்க கூட என்னால முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். சிரமப்பட்டு செவுத்த புடிச்சு சேர புடிச்சு எந்திரிச்சு போய் நான் தண்ணி குடிச்சு டீ போட்டுட்டு இருக்கேன். என் வேதனையும் வலியும் யாருக்கும் புரியாதுமா. நான்லாம் யாருக்கும் ஒரு பொருட்டே இல்லை. எல்லாருக்காகவும் வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில நான் எனக்கான வாழ்க்கையை வாழாமலே போயிருவனும்னு பயமா இருக்கு. வயசாயி போச்சுதான், ஆனாலும் எனக்கு மிச்ச காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நான் வாழ்ந்தாகணும்ல. அத கூட நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியலன்னா என்ன அர்த்தம் சொல்லு? நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்ப ரொம்ப சங்கடமா இருக்கு அண்ணி. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ இந்த காலத்து பிள்ளைங்க? பொண்ணுங்க படிச்சு சம்பாரிச்ச மட்டும் போதாதா அண்ணி, குடும்பத்தை நிர்வகிக்கவும் கத்துக்கணும், அதை பெத்தவங்க கத்து கொடுக்கணும். சரி விடுங்க, பாத்திரத்தை நான் கழுவி வைக்கிறேன், நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க. இது தெரியாம உங்ககிட்ட டீ போட்டு கேட்டுட்டேன், சாரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிச்சனுக்குள்ள போய் பாத்திர பண்டம் எல்லாத்தையும் கழுவி கிச்சனை சுத்தம் பண்ணிட்டு மிக்சியில தேங்காய் சட்னி அரைச்சிட்டு அதை நல்லா மணக்க மணக்க தாளிச்சுட்டு இட்லி அவிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோட அண்ணி கிட்ட வந்து நர்மதா பழையபடி உட்கார்ந்துட்டாங்க. அண்ணி, கிச்சன்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் பாத்துட்டேன், இப்போதைக்கு இட்லி தான் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு ஓகே தானே? அதெல்லாம் ஓகேதாமா, நீ பண்ணதே பெரிய விஷயம். யானி எல்லா பிரச்சனையும் சரியா போயிரும், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களோட கல்யாணம் நடந்தப்ப நான் 10th படிச்சுட்டு இருந்தேன், அப்ப இருந்து எனக்கு நீங்க எத்தனையோ வேலைகளை சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்ப அண்ண அப்பா எல்லாம் இப்ப எதுக்குமா இதை சொல்லி கொடுக்குற, புள்ள படிக்கட்டுமா அப்படின்னு சொன்னப்ப நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? நீங்க சும்மா இருங்க, ஆம்பளை டெல்லிக்கே ராஜானாலும் பள்ளிக்கு புள்ளதான், ஒரு பொண்ணு பார்லிமெண்ட்டுக்கே போனாலும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய யுக்திகளை தெரிஞ்சா மட்டும்தான் அந்த வீட்டுக்கு அவ மகாராணி. அம்மா வீட்டுல இளவரசியா இருக்கலாம், ஆனா புகுந்த வீட்டுல பொறுப்பா குடும்பத்தை நல்லபடியா நடத்த தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருந்தாதான் அந்த பொண்ணு மகாராணியா வாழ முடியும்னு சொன்னீங்க. அந்த பதில் என் மனசுல இப்ப வரைக்கும் பதிஞ்சு போச்சு. அதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தனாலேயோ என்னவோ இப்ப நான் எல்லா வேலைகளையும் நல்லா பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணா இருக்கேன். கவலைப்படாதீங்க அண்ணி, நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. முதல்ல வயிறார சாப்பிடுங்க, நல்லா ஓய்வெடுங்க, எப்பவும் போல இருங்க, எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம், தேவையில்லாம மன கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட அன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்து அவங்களை நல்லபடியா சாப்பிட வச்சு எங்கெங்க அவங்களுக்கு உடல் வலியா இருக்கோ அங்கெல்லாம் தைலம் தேய்ச்சி விட்டு அவங்களை நல்லா நர்மதா ஓய்வெடுக்க வச்சதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. ஒரு வழியா நைட் ஆகவும் நர்மதாவோட பையன் வரவும் தான் அன்னிக்கிட்டையும் அண்ணன் கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. என்னதான் தான் அன்னிக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தாலும் அந்த ஒரு வார்த்தையிலேயே நர்மதாவோட குழப்பம் தீர்ந்து போயிடல. பேருக்குதான் அவங்க வீட்டை விட்டு வந்திருக்கேன்னு அவங்க நினைச்சாலும் தன்னியோட மன கஷ்டம் எப்ப தீருமோன்ற ஏக்கம் நர்மதாக்கு அதிகமா இருந்துச்சு. ஒரு வாரம் கழிச்சு அன்னைக்கிட்ட இருந்த போன். நர்மதா, பூர்ணாவோட அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா. வா, நம்ம போய் பாத்துட்டு வருவோம். என்ன நீ சொல்றீங்க, இது எப்ப நடந்துச்சு? நீ எங்க வீட்டுக்கு அன்னைக்கு வந்தல்ல, அதுக்கு அடுத்த நாள் இப்படி ஆயிருக்கு. அவ வீட்டுக்கு போயிட்டு ஊருக்கு திரும்பறதுக்கு வந்திருக்கா, அப்போன்னு பார்த்தா உங்க அம்மாக்கு முடியாம போச்சு. அப்போல இருந்து ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில தான் இருந்திருக்கா. தண்ணி அப்படி சொல்லவும் நர்மதா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல, நேரா அவங்க அண்ணியோட வீட்டுக்கே போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நர்மதா அவங்க அண்ணா அண்ணிய கூப்பிட்டுக்கிட்டு பூர்ணாவை பாக்குறதுக்காக ஊருக்கும் போயிட்டாங்க. வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கிற பூர்ணாவோட வீட்டுக்காரரு தாத்தைக்கு முடியாம போன காலத்துல கூட அவங்கள பாக்குறதுக்கு வரவே இல்லை. அப்பையும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டாரு. பூர்ணாவை பார்க்க போனா அங்க தன்னோட தங்கச்சியவும் அம்மாவையும் கவனிக்கிறதா இல்ல வீட்டை பாத்துக்கிறதான்னு பூர்ணா திணறி போயிருந்தாங்க. நர்மதாவும் பவித்ராவும் அவங்க வீட்டை சுத்தம் பண்ணி தேவையான சாப்பாடை சமைச்சு பூர்ணாக்கு என்னென்ன உதவி தேவையோ அது எல்லாத்தையும் அங்கிருந்து நல்லபடியா பண்ணி கொடுத்தாங்க. 2 மாசம் கழிச்சு பூர்ணா அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிக்கிட்டு தாத்தா வீட்டுக்கு வந்தாங்க. பூர்ணாவோட அம்மா பவித்ராவோட கைகளை பிடிச்சுக்கிட்டு மெதுவா சொன்னாங்க, சமந்தி, வாழ்க்கைக்கு படிப்பு மட்டும் போதாதுன்னு இப்பதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். குடும்பத்தை நடத்துற பொறுப்பையும் அடுத்தவங்களை கவனிக்கிற மனசையும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும். நம்ம அதை தவற விட்டுட்டோம், அப்புறம் சில மாசங்கள்ல எவ்வளவு கஷ்டம் வரும்னு பூர்ணாவும் புரிஞ்சுக்கிட்டா நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறம் பூர்ணாவால எந்த வேலையும் பார்க்க முடியல. அப்புறம் வேலைக்கு ஒரு ஆள் எடுத்து அவங்களதான் எங்களுக்கு உதவிக்கு வச்சுக்கிட்டோம். அப்பதான் புரிஞ்சுச்சு பிள்ளைங்களுக்கு வீட்டு வேலைகளை சொல்லி கொடுக்கணும்னு, அது அவசரத்துக்கு நமக்கே உதவும்னு அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என் பிள்ளைய செல்ல பிள்ளையா வளர்க்குறேன்னு சொல்லி எந்த வேலையும் செய்ய சொல்லவே இல்லை. கடைசியில அது எனக்கே சாதகம் இல்லாம போச்சு. இனிமே என் பொண்ணு எல்லா வேலையும் நல்லா பாப்பா, அவளால முடிஞ்ச வேலைகளை கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவா. இதுவரைக்கும் அவ சரியா புரிஞ்சுக்காம இருந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிற சம்மந்தி. என்ன சம்மந்தி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்ட, தப்பு பண்றவன் மனுஷன், தப்பு பண்ணிட்டு திருந்துறவன் பெரிய மனுஷன். இதுக்கப்புறமாச்சும் பூர்ணா நல்லபடியா இருப்பான்னு நானும் நம்புறேன். என்ன பூர்ணா, உங்க அம்மா சொல்ற மாதிரி இருப்பியா? கண்டிப்பா அத்த, இதுவரைக்கும் நான் எது சரி எது தப்புன்னு புரியாம இருந்திருக்கேன். ஆனா பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. மன்னிச்சிருங்க அத்த அப்படின்னு பூர்ணா சொல்லும் போது அந்த நிமிஷம்தான் நர்மதாக்கும் சரி அவங்க அண்ணியான பவித்ராக்கும் சரி மனசுல இருந்த பெரிய பாரம் இறங்கி போச்சு. அம்மா, என்னதான் பவித்ராக்கு இப்ப நீங்க நல்லத சொல்லி புரிய வச்சாலும் நானும் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன். ஆத்திர அவசரத்துக்கு வீட்டுல இல்லாத புள்ள என்ன புள்ளம்மா, உங்களுக்கு உதவியா இருக்காம ஏன் அத்தைக்கு முடியாம போனப்ப கூட வேலைதான் முக்கியம்னு லீவ் கூட போடாம நான் பாட்டுக்கு போயிட்டேன். நான் பண்ணதும் பெரிய தப்புதாம்மா, என்னையும் மன்னிச்சிருங்கம்மா. இனிமே நான் குடும்பத்துல ஒரு நல்ல பிள்ளையா இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட மறக்காம கேளுங்க, நான் மறக்காம பண்றேம்மா. சரி சரி, உங்க ரெண்டு பேரையும் நான் மனசார மன்னிச்சிட்டேன். உங்களை நான் கஷ்டப்படுத்தல, உங்களை நான் வேலை பாருங்கன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணல, உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிய வீட்டுக்கு பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். ஒரு மருமகன்றவ வீட்டுல இருக்கிற எல்லா பாரத்தையும் தலையில தூக்கி வச்சுட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனா வேலை பார்க்கும் போது கொஞ்சம் பிரிச்சு பண்ணலாம். எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்றது வேற, என்னால முடிஞ்சதை பண்றேன்னு சொல்றது வேற. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி, நடந்தது நடந்து போச்சு, இனிமே எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் சரியா அப்படின்னு பவித்ரா அம்மா சொல்லும் போது அந்த நிமிஷத்துல எல்லாரோட முகத்திலையும் சந்தோஷம் குடிக்கொண்டுச்சு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அக்கா, கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலையை பார்த்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்ட

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறத கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

நந்தனந்தம் நந்தனந்தம் நந்தனந்தம் நந்தனந்தம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும், இன்று மழை

மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை. அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா, இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானம்.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று பாட்டு பாடவா மற்றும் குணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: அடுத்த சிச்சுவேஷன் ஹீரோக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. சோ அவரு ஏதாவது யாருக்கா லெட்டர் எழுதினா கூட இப்ப எனக்கு எதுனா நான் எழுதிதான் அவருக்கு சொல்ல வேணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சோ அவர் என்ன பண்றாருன்னா காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு ஆசைப்படுறாரு. சோ காதலிக்கிட்டே சொல்லி அவ திருப்பி
1: காதலி பக்கத்துலயே
0: இருக்கும்,
2: அதாவது கிராமத்துல எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு என் மானுக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க, இல்ல என் காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கதாநாயகன் ஒரு தற்குறி, காதலிக்கு லெட்டர் எழுதணும், படிக்க தெரிஞ்ச பொண்ணுங்கிறது அந்த காதலி மட்டும்தான், அவளுக்கு எழுதுற காதல் கடிதத்தை அவளை விட்டு எழுத சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசமா
1: வாழ்க்கை லெட்டர் எழுதணும் பாட்டுல. அன்புள்ள அத்தான் வணக்கம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று பாட்டு பாடவா மற்றும் குணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகிறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். ஆ இந்த பாரு, எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: வரை சமாளி. நம்ம கடல் OSIFM 90.4.
1: இந்த வெயிலுக்கு மோர் குடிக்க யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆனா அந்த மோருக்கு உள்ள போட்டிருக்கிற கருவேப்பில புதினாதான் மோர் குடிக்கும் போது ரொம்பவே தொந்தரவா இருக்கும். அப்படி இல்லாம ஒரு ப்ராப்பரான மோர் ரெசிபி தெரிஞ்சுக்கலாமா? இஞ்சி, பச்சை மிளகாய், மாங்காய், கருவேப்பில, கொத்தமல்லி, புதினா, அது கூட உப்பு தேவையான அளவு எடுத்துட்டு கெட்டி தயிரோட சேர்த்து ஒரு மிக்சியில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி அடிச்சு எடுத்தோம்னா எல்லாமே அரைஞ்சு வந்துடும். அப்புறம் அதை வடிகட்டி கொஞ்சம் வெள்ளரிக்காய், கேரட் போட்டு குடிச்சா ஒரு ப்ராப்பரான மோர் ரெடி. இந்த மாதிரியான முறையில ஒரு மோர் செய்யும் போது அது நார்மலா குடிக்கிற மோரை விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குடிக்கும் போது இந்த கருவேப்பில புதினா இதோட தொல்லையுமே இருக்காது.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் OSIFM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று பாட்டு பாடவா மற்றும் குணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட்டு தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது.

0: தான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 100000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
1: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா, இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம். கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று பாட்டு பாடவா மற்றும் குணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இதை சாப்பிட்டா அபிராம வருவாளா?
2: முதல்ல தூக்கம் வரும்.
3: அபிராம
2: வருவா, நீ படு.
1: தூக்கம் வரலையே.
2: வரும், படு.
1: தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
2: வரும், அதுவும் வரும்.
1: காத்தே வரல.
2: வரும்,
1: அத போட்டா சத்தம் தான் வரும். வரும்,
2: வராது.
1: வரும், அன்னைக்கு வந்தத எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று பாட்டு பாடவா மற்றும் குணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள்

0: யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
1: ஏ, இதுல என்ன இருக்கு
0: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
2: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இனி உலகம் என் கையில்.
2: நானும் கூட
1: சம்யுக்தா. பகைவர்கள் படித்து பேசுவார்கள், நண்பர்கள் உயர்த்தி பேசுவார்கள், காதலன் அனைத்து பேசுவான், காதலி அழைத்து பேசுவான்.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதல்

எல்லோருக்கும் கண் படைத்தார். அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தார். எத்தனை பெண் படைத்தார்.

0: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
1: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
0: ஏன்பா, நாங்கள்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
1: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
0: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
1: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
0: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
1: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
0: செபியா?
1: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
0: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
1: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
0: ஏன்?
1: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க, அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
0: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
1: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
0: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
1: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
1: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி பிடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஆளை பார்த்த வேகம் அவன் அழகை பார்த்த மோகம், ஆளை பார்த்த வேகம் அவன் அழகை பார்த்த மோகம், காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுத மாபாவம், காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுத மாபாவம், பட்டு வண்ண

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்க

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா, 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்லயே விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தங்கச்சி, சித்தப்பா, சித்தி, மாமா, மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பேசுறதுக்கு இன்வெஸ்ட் பண்றேன்.
1: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
0: புரியலையே, என்ன சொல்ற?
1: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
0: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
1: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.